நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 6 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 13 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 27 தேதி சனிக்கிழமை. மதியாலை 820 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

ஒருவனை தெரிந்து கொண்டு அவனோடு நட்பு கொண்டிருந்தாலோ அல்லது தெரியாமல் அவனை பிரிந்திருந்தாலோ அவனால் தீமை வரும் காலத்தில் அவனை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். குறள் எண் 876 அதிகாரம் பகை திற

0: ஒருவனை தெரிந்து கொண்டு அவனோடு நட்பு கொண்டிருந்தாலோ அல்லது தெரியாமல் அவனை பிரிந்திருந்தாலோ அவனால் தீமை வரும் காலத்தில் அவனை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். குறள் எண் 876 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: இசையோடும் பொருளோடும் குரல் தந்த இனிய செய்திகளை கேட்டுணர்ந்தோம். குரல் அமுதமாக இனி நிகழ்ச்சி நிரல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை சுழல் விளக்கு. தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 12 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான தினம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். 8:02, 8:30 திரைகானம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 9:00 அரங்கிசை ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2 பகுதி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் என் சக்தி கணேஷ், எஸ் பவித்ரா, வி ஜானவி, டிஜே ஐரின், கே டி ஸ்ரீனிவாஸ், வி பாலாஜி ஆகியோர். அதனைத் தொடர்ந்து மனம் மலரும் தருணம் கவிதை வாசிப்பில் பங்கேற்பவர்கள் என் அருண், எம் ராஜதுரை, டி விஸ்வா ஆகியோர். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் வி ஸ்ரீராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வாயிலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம் கங்கை கொண்ட சோழபுரம் உரை சித்திரம் எழுதியவர் நந்தினி. 2:15 திரைகானம். 2:55 வானிலை.

0: மாலை 6:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகாணம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள், உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து செய்தி சுருக்கத்திற்கு பிறகு இடம்பெறும்.
1: 6 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈனுலை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 trillion என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெராட்டரில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று இரவு 8:05 9:15 திரைகானம் ஒலிக்கும். 8:45 ஆங்கில நிகழ்ச்சியில் ஒய் பிக்மாலியன் மேட்டர்ஸ் டுடே, ஜார்ஜ் பெர்னாட்ஷாவின் நாடகம் குறித்த இலக்கிய உரை இடம்பெறும். வழங்குபவர் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் ஸ்னேகா அவர்கள். 10 அகில பாரத இசை, பிரபாத் முகோபாத்யாய் அவர்களின் சந்தூர் இசை கேட்கலாம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் ஆகும். இனி 101.4 FM ரெயின்போவில் இன்று பகல் 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சோழர் காலத்திய செப்பேடுகள், பங்கேற்பவர் முனைவர் இ ஜீவா அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். இனி 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் இன்று பகல் 11:30 மல்லைப்புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் யோகா அபியாசம், தொடர்ந்து ரசகுலிகளும் இடம்பெறும். 1:10 ஸ்ரீ ஐயப்பன் சரித்திரம் இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் தஞ்சாவூர் ஜெயந்தி ஜானகிராமன் அவர்கள். 5 அரங்கிசையில் வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 8:10 பழமைக்கு பல்லாண்டு நாடகம் எழுதியவர் எஸ் ஆர் ஜி சுந்தரம் அவர்கள். நடிப்பு கே நேதாஜி, எஸ் நம்பிராஜன், எஸ் ராமகிருஷ்ணன், ஆர் என் பாலதாசன், சுகுணேஸ்வரன், டி சாந்தி, எஸ் தமிழரசி ஆகியோர். அமைப்பு சங்கர்ஜி. நூற்று 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3

பிஏஆர் புரொடக்ஷன்ஸ் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம் நடித்துள்ளவர்கள் சூர்யா, ஜோதிகா, விஜயகுமார், நாசர், டெல்லி கணேஷ், கோவை சரளா, வடிவேல் ஆகியோருடன் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா. கதை வசனம் இயக்கம் வசந்த். அமைப்பு வி குமார். 8:05 எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு எழுத்தாளர் மற்றும் திரைப்பட நடிகர் செல்வமுருகன் அவர்களுடன்

0: மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
2: உலகம் எப்போது தோன்றியது யாருக்கும் தெரியாது. ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உலகம் தோன்றியது என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். அதன் பின்பு உயிர்கள் தோன்றின. மற்ற உயிர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றினான். அவனது உழைப்பே இன்றைய உலகமாக உருமாறி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதன் வளர்ச்சியடைவது போலவே உலகமும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் அறிவு வளர்ச்சியாலும் அறிவியல் வளர்ச்சியாலும் உலகம் புதிய உலகமாக பொன்னுலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போதைக்கப்போது இயற்கை பேரிடர்கள் உலகத்தை சிதைத்து கொண்டிருக்கின்றன. குமரிக்கண்டம் கடற்கோளால் மறைந்துவிட்ட கொடுமையை வரலாறு கூறுகிறது. அங்கிருந்த மக்கள் தப்பி பிழைத்து பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். நாடுகளுக்கு இடையே ஏற்படும் போர்களும் உலகத்தை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி சிந்தித்த சங்க புலவர்கள் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருப்பதற்கான காரணத்தை அறிந்து கூறியுள்ளனர். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் போருக்கு குறைவில்லை. அந்த போர்களை புலவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அறிவு சார்ந்த புலவர்களுக்கு அரசர்களிடம் மரியாதை இருந்தது. அவர்கள் கூறியதை அரசர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அப்படியானால் அந்த புலவர்கள் உலகம் நிலை பெற்றிருப்பதற்கு கூறுவது காரணம் என்ன? உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிலர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று புறநானூறு பாடுகிறது. கடவுள் மாய்ந்த பெரும் வழிதி என்னும் புலவர் பாடிய பாடல் இது. ஒரு நாட்டுக்கு பெருமை என்பது சான்றோர்கள் வாழ்வதுதான். கிரேக்கத்துக்கு பெருமை என்ன? சாக்ரடீஸ். பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர் ரூசோ. இந்தியாவுக்கு பெருமை ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும். தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன? திருக்குறள் பாடிய திருவள்ளுவர் என்று பாரதி பாடுகிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் அவர். இப்போதும் கூட நல்லவர்கள் இருப்பதால்தான் நாட்டில் மழை பெய்கிறது என்று கூறுகின்றனர். நல்லவர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று நீதி நூல் கூறுகிறது. தமக்காக மட்டும் வாழாமல் பிறர் நலனுக்காக வாழ்பவர் இருப்பதனால்தான் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருக்கிறது என்று சங்க இலக்கியமாகிய புறநானூறு பாடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவாமிர்தமாகவே இருந்தாலும் தனியாய் உண்ணமாட்டார்கள். மற்றவர்களோடு பகிர்ந்தே உண்பர். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பரும் செல்வராயினும் என்று மற்றொரு பாடல் கூறுகிறது. அக்காலத்தில் விருந்து என்பதே பல பேரோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு உண்பதாகும். அத்தகைய சான்றோர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது பழமொழி. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவர் சோம்பி இருக்க மாட்டார். புகழ் கிடைப்பதாக இருந்தால் சான்றோர் உயிரையும் கொடுப்பர். பழி வருவதாக இருந்தால் உலகமே கிடைத்தாலும் ஏற்க மாட்டார். அத்தகைய சான்றோரையே நல்லவர் என்று உலகம் குறிப்பிடுகிறது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரை என்னும் நீதிநூல் கூறுகிறது. எனவே நாம் நல்லவர்களோடு இணங்கி வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.

15 நிமிடம். ஆகாஷ்வாணி இறைவனை பாமாலையால் அர்ச்சிக்கும் நேரம் இது. வழிபாட்டிற்கான நேரம். முதலில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: பொழுது 6:35. ஆகாஷவாணி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 13 சனிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோளப்பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோளப்பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்றுநோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 நீரில் 1 பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 15-20 விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45-50 இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10-15 இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கைப்பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூண்வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 புழுக்காலம் 20-30. புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7. முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூண்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூண்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24°C முதல் 26°C வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58% குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்கவை

0: வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் லிட்டருக்கு 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமே தாட்சம் லிட்டருக்கு 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயிர் வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடிஉரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண் புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண் புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். இன்று 7:30 உழவர் உலகம் பகுதியில் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசையும் வேளாண் செய்திகளும் இடம்பெறும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2வது முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடவுள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்றவுள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித் குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்க அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டந்தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை

மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசை திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவிக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை மணி 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் காலை 9 புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை மணி 9:25 பதிலாக நண்பகல் மணி 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதி அளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும், இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகர ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்தீக் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 6:55. 8 ஆகாஷவாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: சூழல் அறிவோம்.
1: கடந்த 50 ஆண்டுகளில் மனித குலம் பயன்படுத்தி வரும் வாகனங்களில் படிம எரிபொருள் பயன்படுத்தப்படுவதால் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பசுமை வாயுக்கள் வளிமண்டலத்தை மாசுபடுத்தி வந்துள்ளன. கடந்த 130 ஆண்டுகளில் புவியின் வெப்பத்தில் 0.85 டிகிரி சென்டிகிரேட் கூடுதலாகியுள்ளது. ஒவ்வொரு 10 ஆண்டையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இப்போது வெப்பம் கூடிக்கொண்டே போகிறது. இதனால் தட்பவெப்பத்தை சீராக வைத்திருக்கும் பனிப்பாறைகள் உருகுகின்றன, கடல் மட்டம் உயர்கிறது. உலகின் மொத்த ஜனத்தொகையில் பாதிக்கு மேல் கடலுக்கு 60 கிலோமீட்டர் அருகிலேயே வசித்து வருவதால் கடல் மட்டம் உயர்வதால் அவர்கள் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய துயரத்திற்கு ஆளாகின்றனர். அதிக வெப்பமான நிலையில் நாம் காற்றை சுவாசிக்கும் போது சுவாச கோளாறுகளும் இதய கோளாறுகளும் ஏற்படுகின்றன. கோடை காலத்தில் மட்டும் எப்போதும் இல்லாதபடி 1000 கூடுதல் மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. தட்பவெப்ப மாற்றத்தால் ஏற்படும் சீர்கேடுகளை குறித்து உலக சுகாதார நிறுவனம் WHO எச்சரிக்கை விடுத்த வண்ணம் உள்ளது. சுத்தமான ஆற்றல் அமைப்புகளை உருவாக்குமாறும் பயன்படுத்துமாறும் அது இடைவிடாது வலியுறுத்தி வருகிறது. குறைந்த தூரமுள்ள இடங்களுக்கு சைக்கிளில் செல்வது, நடந்து செல்வது உள்ளிட்ட பல நல்ல பழக்கங்கள் படிம ஏரி பொருளை பயன்படுத்தும் வாகன பயன்பாட்டை பெரிதும் மட்டுப்படுத்தும். சமீப காலமாக உலக சுகாதார நிறுவனம் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து செயல்படும் அமைப்புகளை ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் வண்ணம் செயல்பட ஒரு செயல் திட்டத்தை தந்துள்ளது. அத்துடன் உலகெங்கும் தட்பவெப்ப மாற்றத்தால் ஏற்படும் சீர்கேடுகளை குறித்து மனிதகுலம் விழிப்புணர்ச்சி பெற அனைத்து இடங்களிலும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் தகவல்களை பரப்ப வலியுறுத்தியுள்ளது. 5 வயதிற்கும் கீழாக உள்ள குழந்தைகளும் முதியோரும் தட்பவெப்ப மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படுவதால் இந்த அபாயத்தை மிகவும் தீவிரமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும். பல அறிவியல் ஆய்வுகள் தட்பவெப்ப மாற்றத்தால் பஞ்சங்கள், சூறாவளிகள், வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும் என்றும், தொற்று வியாதிகள் பரவும் என்றும், பல தீவுகளில் வசிப்போரும் கடலோரம் வசிப்போரும் அபாயத்திற்கு உள்ளாவார் என்றும் தெரிவித்துள்ளனர். ஆகவே இதை நிறுத்த ஒவ்வொருவரும் இந்த சீர்கேட்டை தடுக்கும் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக தத்தம் பகுதிகளில் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும். தூய சுற்றுச்சூழலை காத்திட வேண்டும்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவு.

இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழக கரையோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் நிலையற்ற வானிலையுடன் கூடிய காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், புழுதிக்காற்றின் வேகம் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆதலால் மீனவர்கள் இப்பகுதிகளில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். இனி வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.7 டிகிரி செல்சியஸ். இது 0.7 டிகிரி செல்சியஸ்க்கு கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ். பெய்த மழையின் அளவு 0.6 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை நகருக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி.

0: ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
1: உலக அளவில் அதிக இளைஞர் வளத்தை கொண்ட தேசமாக இந்தியா இருக்கிறது. வேலை, கல்வி, அறிவு, திறமை, ஆர்வம் என இந்திய இளைஞர்களின் புத்தெழுச்சியால் தேசம் வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட தேசமாக இருக்கும் இந்தியாவில் சுமார் 65% பேர் 35 வயதிற்கு குறைவானவர்களாகவும் 50% பேர் 25 வயதிற்கு குறைவானவர்களாகவும் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த இளைஞர் வளத்தை நம்பியே வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்யவும் தொழில் நிறுவனங்களை தொடங்கவும் ஆர்வமாக வருகிறார்கள். வெளிநாடுகளில் இருக்கும் நிறுவனங்கள் நம் இளைஞர்களின் திறமையை முழு மனதோடு பயன்படுத்திக் கொள்கின்றன. இந்த இளைஞர் வளத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வருகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்தான் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா எனப்படும் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம். இளைஞர் வளத்தை வளர்ச்சியாக மாற்றும் வகையில் பிரதமரின் சிந்தனையில் உருவான இந்த திட்டம் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டமாகும். இந்தியாவை நோக்கி ஏராளமான நிறுவனங்கள் வருகின்றன. உள்நாட்டிலும் தனியார் தரப்பில் பல 1000 தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு இயங்கி வருகின்றன. இங்கு பணியாற்றும் இளைஞர்கள் முறைசாரா தொழிலாளர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களின் பணி பாதுகாப்பு, வாழ்க்கை தர கண்காணிப்பு போன்றவற்றை செயல்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் உள்ளன. பணி பாதுகாப்போ எதிர்காலத்திற்கான சேமிப்போ இல்லாமல் மிக பெரும் இன்னல்களுக்கு ஆளாகும் நிலை பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு ஏற்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு இருப்பதை போன்ற வருங்கால வைப்பு நிதி பாதுகாப்பு, பணிச்சூழல் வரன்முறை போன்றவை தனியார் துறை ஊழியர்களுக்கும் அமைந்தால் அவர்களின் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், வாழ்க்கை தரமும் மேம்படும். இதற்கான கட்டமைப்பை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும். தனியார் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதன் மூலம் வேலைவாய்ப்பையும் வளர்ச்சியையும் அதிகரிக்க முடியும். அதன் மூலம் தொழிலாளர்களுக்கு நம்பிக்கையும் நிம்மதியும் ஏற்படுத்த முடியும். அப்படி ஒரு நல்லெண்ணத்திலும் அக்கறையிலும் சிந்தனையிலும் உதித்ததுதான் இந்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டம் புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்களையும் அவர்களை பணியில் அமர்த்தும் தனியார் நிறுவனங்களையும் ஊக்கப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2025 ஆகஸ்ட் 15 தில்லி செங்கோட்டையில் நடந்த சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய போது அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டத்தை அறிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. தீர்க்கமான திட்டமிடலுடன் உருவாக்கப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு திட்டம் 2025 ஆகஸ்ட் 1 முன்தேதியிட்டு செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்திற்கு 99,446 crore ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது. 3.5 crore மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதும் இளைஞர்களை வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைப்பதும் இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த திட்டம் இலக்கு வைத்துள்ள 3.5 crore பேரில் 1,92,00,000 பேர் முதல் முறையாக வேலைக்கு வருபவர்கள். இத்திட்டம் 31/7/2027 வரை நடைமுறையில் இருக்கும். முதல் முறையாக வேலையில் சேர்ந்து EPF எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் முதல் முறையாக பதிவு செய்யப்படும் ஊழியர்களுக்கு 1 EPF ஊதியம் 15,000 ரூபாய் 2 times வழங்கப்படும். 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் பெறும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகையை பெறலாம். 6 பணிக்கு பின் முதல் தவணை ஊக்கத்தொகையும் 1 பணிக்கு பின் 2 தவணை ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும். இது அவர்களின் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும். அதேபோல வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஊழியர்களுக்கு 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கும் நிறுவனங்களுக்கு 2 மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 3,000 ரூபாயை மத்திய அரசு வழங்கும். உற்பத்தி துறை நிறுவனங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை 4 வரை நீட்டிக்கப்படும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்துடன் பதிவு செய்யப்பட்ட 50 ஊழியர்களுக்கும் குறைவாக உள்ள நிறுவனங்கள் 2 ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும். 50 ஊழியர்களுக்கு மேல் பணிபுரியும் நிறுவனங்கள் 5 ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும். கூடுதல் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் அந்த நிறுவனங்களுக்கு 1,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை கிடைக்கும். 20,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் 2,000 ரூபாய் கிடைக்கும். 20,000 மேல் 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் 3,000 ரூபாய் கிடைக்கும். ஊழியர்கள் குறைந்தது 6 தொடர்ச்சியாக

வேலை செய்திருக்க வேண்டும். இது அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும். ஆயினும் உற்பத்தி துறைக்கு சிறப்பு கவனம் உண்டு. ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகை ஆதார் அடிப்படையிலான வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். நிறுவனங்களுக்கான ஊக்கத்தொகை நிறுவன உரிமையாளர்களின் பான் நம்பர் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 10 மாதங்களில் மிகச்சிறந்த விளைவுகளை உருவாக்கியுள்ளது. இதுவரை 70 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தின் வழியாக வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்பது சாதாரண செய்தி அல்ல. ஒருவர்

0: உருவாக்கியுள்ளது. இதுவரை 70 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தின் வழியாக வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்பது சாதாரண செய்தி அல்ல. ஒருவருக்கு கிடைக்கும் வேலை என்பது ஒரு குடும்பத்திற்கான வாழ்வாதாரம். அது மட்டுமல்ல, குடும்பத்திற்கான எதிர்காலமும் கூட. 70 லட்சம் பேரின் எதிர்காலம் உறுதி செய்யப்படும் போது அது ஒரு தலைமுறையின் வாழ்க்கை பாதையை ஆக்கப்பூர்வமான திசைக்கு மாற்றும். சமூக பாதுகாப்பு விரிவடையும். நாட்டின் வளர்ச்சிக்கும் அது உரம் சேர்க்கும். கடந்த ஜூன் 19 தில்லியில் நடந்த இந்த திட்டத்திற்கான நிதியளிப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கினார். அந்நிகழ்வில் பெருமிதத்தோடு பேசிய பிரதமர், தொழில்துறை தொழிலாளர்களிடையே பிரதமரின் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா திட்டம் பாலமாக செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 70 லட்சம் பேர் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளனர். தனியார் நிறுவனங்கள் இத்திட்டத்தில் ஆர்வமாக பங்கேற்று புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றன. இன்றைய உலகம் இந்தியா மீது பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளது. இந்திய இளைஞர்கள் தங்களின் படைப்பாற்றல் மற்றும் திறன்களின் மூலம் உலகத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம். இந்த இலக்கை எட்ட இந்திய இளைஞர்களும் நாட்டு மக்களும் கடினமாக உழைக்க வேண்டும். 6 மாத இடைவெளியில் 2 தவணைகளாக ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்புக்கு 3,000 ரூபாய் என்ற வகையில் மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த தொகை 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 20 லட்சம் இளைஞர்கள் தங்கள் முதல் வேலையில் இணைந்து 6 மாதங்களை நிறைவு செய்துள்ளார்கள். சுமார் 10 லட்சம் பயனாளிகள் ஏற்கனவே ஊக்கத்தொகை பெற்றுள்ளார்கள். ஏற்கனவே இளைஞர் நலனிலும் தொழில் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இளைஞர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம், மின்சாரம், சுகாதாரம், கட்டுமானம் போன்ற துறைகளில் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு பெற உதவும் ஸ்கில் இந்தியா திட்டம், தொழில்துறையின் தேவைக்கு ஏற்ப திறன்களை வளர்க்க உதவும் பிரதமரின் கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டம், புதிய தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஆதரவு வழங்குவதோடு வரி சலுகைகள், நிதியுதவி, ஆலோசனைகளும் தந்து புதுமையான தொழில்களை ஊக்குவிக்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு வங்கி கடன் வழங்கி புதிய நிறுவனங்களை தொடங்க ஊக்குவிக்கும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்கி இளைஞர்கள் சுயதொழில் தொடங்க உதவும் பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டம், இந்தியாவில் உற்பத்தி துறையை வளர்க்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மேக் இன் இண்டியா திட்டம், டிஜிட்டல் திறன்களை மேம்படுத்தி கிராமப்புற இளைஞர்களுக்கும் இணையவழி சேவைகளை கொண்டு சென்று ஐடி மற்றும் தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. பொதுவாக அரசு உருவாக்கும் திட்டங்கள் வேலை அளிப்போர் அல்லது வேலை பெறுவோர் இருவரில் ஒருவர் மீதே கவனம் செலுத்துவதாக இருக்கும். ஆனால் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இந்த இரு தரப்பு மீதும் கவனம் செலுத்தும் தனித்தன்மையான திட்டமாக இருக்கிறது. இந்திய சுதந்திரத்தின் 100வது ஆண்டான 2047 இந்தியாவை ஒரு முழுமையான, வளர்ந்த, தன்னிறைவான மற்றும் பொருளாதாரத்தில் வலிமையான நாடாக மாற்றும் தொலைநோக்கு திட்டத்தின் அங்கமாக இப்படியான திட்டங்களை உருவாக்கி தேசத்தை வழிநடத்தும் பிரதமரை நாடு நன்றியோடு வணங்குகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
2: நேரம் இப்பொழுது 7:10. இனி கேட்கலாம்
4: தமிழ் அமுதம். வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
5: முதலாம் ராசராச பெருவேந்தன் ஓதுவார் ஒருவர் மூலமாக ஒரு பதிகத்தை பாடக் கேட்டு இன்புற்றார். இத்தகைய சிவனடியார் பதிகங்களில் மனங்கொண்ட வேந்தன்.

0: அனைத்து பதிகங்களையும் திரட்டி தொகை செய்ய திருநாரையூர் சென்று பொல்லா பிள்ளையாரின் அருளை வேண்டி நின்றனன். இந்நிலையில் தில்லை கோயிலில் உள்ளதை அறிந்து தில்லை சென்று 3000 நாடினர் இராசராச பரகேசரி. 3000 மூவர் வந்தால்தான் அறை திறக்கப்படும் என்றனர். மன்னன் மருளவில்லை. மூவரது திருமேனிகளையும் எழுந்தருளை செய்து மூவரும் வந்தனர் என்று அறிவித்தனன். அந்தனர் 3000 அறையின் கதவுகளை திறந்து விட்ட நிலையில் உட்சென்று பார்த்தனர். கரையான் புற்றுக்கு இறையான பதிகங்களின் ஏடுகள் போக எஞ்சியதை எடுத்து இசை வகைக்கு ஏற்ப நம்பியாண்டார் நம்பிகள் தொகுத்து உதவினார். மூவர் தமிழ் முதல் 7 திருமுறைகளாகவும் வாத ஊரடிகளின் கோவை திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் 8 திருமுறையாகவும் திருவிசைப்பாவை 9 திருமுறையாகவும் தொகுத்து அருளினார். திருமுகப்பாசுரம் முதலாக உள்ளவற்றை 11 திருமுறையாகவும் வகுத்து வைத்தார். பொல்லா பிள்ளையாரின் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர்களை பற்றி திருத்தொண்டர் திருவந்தாதியையும் பாடி அருளினார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் வழியில் தோன்றிய பெண் ஒருத்தியின் இசை அறிவின் துணை கொண்டு திருப்பதிகங்களுக்கு பண் அடைவு அமைக்க பெற்றது. இத்தோடு நிற்காமல் நம்பியாண்டார் நம்பிகள் பொல்லா பிள்ளையாருக்கு நன்றி தெரிவிக்கும் முகத்தான் திருவிரட்டை மணிமாலை பாடினார். திருமுறை கண்ட புராணம் திருமுறை கண்டெடுக்க துணை புரிந்த சோழ பெருமன்னனை இராசராச அபய குலசேகரன் என்று போற்றுகிறது. முதலாம் இராசராசன் தஞ்சை பெரிய கோயிலில் பதிகங்கள் ஓதுவதற்கு உதவியாக முற்றூட்டாக நிலங்களை விட்ட செய்திகளை பேராசிரியர் சீனிவாச பிள்ளை, திரு காசு பிள்ளை கல்வெட்டுகள் மூலம் அறிந்து கூறியுள்ளனர். முதலாம் இராசராசனே தேவார ஆசிரியர்களின் திருமேனிகளை செப்பு சிலைகளாக வடிவமைத்து அவற்றுக்குரிய வழிபாடுகளையும் வகுத்து வைத்தவன் ஆவன். தேவார திருவாசக ஆசிரியர்களுக்கு பின்னர் வாழ்ந்த ஔவையார் என்ற புலவர் தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று மூவர் மொழிந்த பதிகங்களை போற்றுகிறார். இவர் சங்ககாலத்தில் வாழ்ந்த ஔவையார் அல்லர். திருவாசகம் பாடியவர் மாணிக்க வாசகர். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது முதுமொழி. மாணிக்க வாசகர் திருவாத ஊரில் பிறந்தவர். இவரது காலம் பற்றி ஆராய்ச்சியாளரிடையே கருத்து வேற்றுமை உண்டு. மாயாவாதத்தை இவர் மறுப்பதாலும் தேவார ஆசிரியர்கள் காலத்துக்கு பிந்தைய அத்துவித கொள்கைகளை ஒருவாறு ஏற்று உள்ளமையை கருத்தில் கொண்டும் இவர் காலம் 9 பிந்தியதாதல் வேண்டும் என்பாரும் உண்டு. மாணிக்க வாசகர் இயற்றிய மற்றொரு நூல் திருக்கோவையார். 4 அகவல்களும் 656 விருத்தப்பாக்களும் அடங்கியது திருவாசகம். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவான் எரியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். இவ்வெண்பா திருவாசகத்தை ஓதுவோர் எய்தும் இன்பத்தையும் பயனையும் விளக்குவது. 12 திருமுறையுள் 8 திருமுறையாக இலங்குவது திருவாசகமும் திருக்கோவையாரும் ஆகும். மாணிக்க வாசகர் தில்லையில் அருளிய யாத்திரை பத்தில் உள்ள 13 பாடல் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாம் ஆர் எமது ஆர் பாசம் ஆர் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போம் ஆறு அமையின் பொய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே. கோமான் என்றால் இறைவன், ஆறு வழி, பொய் நீக்கி பிரபஞ்ச வாழ்வை துறந்து. திருவருளை துணையாக கொண்டு தன்னைத்தானே உய்வித்தல் ஒப்பற்ற வாழ்க்கை முறையாகும். பிறப்பு இறப்பு என்னும் பெருங்கடலில் மூழ்கி போகாது தன்னைத்தானே மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். மனிதன் அடையும் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவனே பொறுப்பாவன். இத்திருவாசக பாடல் வாழ்வியலின் உண்மையை உள்ளவாறு கூறுகிறது. தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்ற கணியன் பூங்குன்றனாரின் புறநானூற்று வரி இதைத்தானே குறித்தது. நாம் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ திருவாசகம் என்றென்றும் வழிகாட்டும் கை விளக்கும் ஒளி விளக்கும் ஆகும்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்

0: கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீர் இணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சேவையை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி மற்றும் 4000-க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் பங்கேற்கிறார்கள். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பணியாளர்களாக இல்லாமல் பங்குதாரர்களாகவும் இருப்பார்கள் என்று குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மும்பை ஐஐடி நியூயார்க்கின் சன்னி ஓல்டு வெஸ்பரி பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள கல்வி சார்ந்த ஆராய்ச்சி ஒப்பந்தத்தை வரவேற்று சமூக வலைதளத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் பொறியியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இரு நாடுகளின் கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்பட ஊக்கமளிக்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நேற்று வர்த்தக மாநாடு ஒன்றில் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய எல்லைகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இது உதவும் என்றும் அவர் கூறினார். புதுமையான முயற்சிகளை விரைவுபடுத்தவும் இரு நாடுகளுக்கு பயனளிக்கும் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு அபிலாடோ டிலா எஸ்பிரேலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொலம்பிய நாட்டுடனான நெருங்கிய நட்புறவை இந்தியா மிகவும் மதிப்புடன் கருதுவதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்த உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரு அபிலாடோ பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் விமான கனவை மத்திய அரசின் உடான் திட்டம் நடவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் நேற்று சேலத்தில் இருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். தன்னார்வல அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு மலைவாழ் மக்களிடம் மறுக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த

0: நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு மையங்கள் மற்றும் கடற்கரை ரேடார் நிலையங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு முன்னதாக சிங்கப்பூரை சேர்ந்த எவர் லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஜூன் 17 கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும் இதற்கான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமன் கடற்கரைக்கு அருகில் வணிக கப்பல்கள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிக்கியிருந்த கப்பல்களை வெளியேற்றும் பணிகளை சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உரிய உத்தரவாதம் கிடைக்கும் வரை இப்பணிகள் தொடராது என்று அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த மோதல் போக்கினால் அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கிடையே நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பிலும் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும். அதே நேரம் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திவிட்டு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இறையாண்மை கொண்ட லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் கூடிய இந்த ஒப்பந்தத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லாகுயிரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தின் மையம் கடல் பகுதியில் இல்லாமல் நிலப்பகுதிக்கு அருகில் இருந்ததால் சேதம் அதிகமாக உள்ளது என்று அந்நாட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்திய மக்களுக்கும் வெனிசுலா மக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் உணர்வை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. இடிபாடுகளுள் சிக்கியுள்ளவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வென்றது. பாஸ்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பிரான்ஸ் முன்னிலை வகித்தது. டொராண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. உருகுவே ஸ்பெயின் இடையிலான ஆட்டமும் சவுதி அரேபியா கோபோ வர்டே இடையிலான மற்றொரு ஆட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்து பெல்ஜியத்தையும் எகிப்து ஈரானையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் இப்பொழுது 7:15 ஆகாஷவாணி சென்னை மதியாலை 720 kHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில்

0: நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து
1: ஆரோக்கிய வாழ்விற்கு
2: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக புழங்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவே மாறிவிட்டது. சிறிய வயது குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத சமயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொருந்தாத மனநிலை தான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயமே. இந்த ஸ்ட்ரெஸ்னால எவ்வளோ உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஸ்ட்ரெஸ் வந்தால் பிபி வரும், பிபி வந்தால் சுகர் வரும், சுகர் வந்தால் அடுத்தது ஹார்ட் பிரச்சனைகள் வரும். நமக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. யோகாவில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான பல வகையான வழிவகைகள் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இது ஒரு டிப்புன்னு கூட எடுத்துக்கலாம், இது வந்து மூச்சு. மூச்சு என்ன? நம்ம மூச்சுக்கும் நம்ம மனசுக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் தொடர்பு உண்டு. நம்ம எந்த ஒரு வேகமான ஒரு எண்ணம் எண்ணும்போதும், ஒரு கோவப்படுறோம், ஒரு டென்ஷன் ஆகிறோம், ஒரு கவலையான மனநிலை இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு வந்து கவனித்து பார்த்திங்கன்னா மூச்சு வேகமாக போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் மனசை அமைதிப்படுத்திட்டு அந்த மூச்சை கவனிக்கணும். ஒரு நிமிஷம் அந்த மூச்சை வந்து நம்ம கவனிச்சுட்டே இருக்க அந்த மூச்சினுடைய தாளகதியானது குறைஞ்சு அதோட கூட அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் குறையிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதோட முக்கியமான ஒரு பயிற்சி அப்படிங்கிறது யோகால மாத்திரமே சாத்தியம். இது என்னன்னா நிகழ்கால மனப்பயிற்சி. இந்த மூச்சு கவனிக்கிற ஒரு முறை தான் வந்து இந்த நிகழ்கால மனப்பயிற்சியினுடைய முக்கியமான ஒரு அம்சம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு டம்ளர்ல தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கவனம் முழுவதும் அந்த குடிக்கிற அந்த தண்ணியில மாத்திரமே இருக்கணும். நான் இப்ப தண்ணி குடிக்கிறேன், இல்ல ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னா நான் இப்ப காஃபி குடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாத்திரம்தான் இருக்கணுமே ஒழிஞ்சு, முன்னாடி நடந்தது, காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் மனைவி கிட்டேயோ இல்லை ஒர்க் பிளேஸ்லேயோ பேசிட்டு வந்த விஷயங்களோ, ஒரு ஆர்கியூமெண்ட்ஸோ, இல்லை நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்றத யோசனை பண்ணிகிட்டே அந்த காஃபி குடித்தோம் அப்படின்னா அது கான்சன்ட்ரேஷன் இல்லாத ஒரு நிலை. ஸோ அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அந்த காஃபினா காஃபி, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த ப்ரெசண்டில் செய்யக்கூடிய வேலைகளில் மாத்திரமே கவனம் வச்சு செய்கிறதுக்கு பேர் தான் வந்து நிகழ்கால மனப்பயிற்சி, மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவோம் அதை. இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க பெருமளவில் உதவும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு நிறைய ஆசன பயிற்சிகள் இருக்குது. ஆசன பயிற்சிகளில் முக்கியமான பயிற்சி என்று சொல்லக்கூடியது சைல்டு போஸ். சைல்டு போஸ் மற்றும் சவாசனம், ரிலாக்ஸேஷன் பயிற்சி. கை கால்களை நீட்டி ரிலாக்ஸ்டாக தரையில் படுத்துட்டு நம்மளுடைய உடம்பை நம்மளே கவனிச்சுட்டு வரோம். கால் பாதம் முதல் ஒரு ஒரு பாகமாக நினைத்து தலை வரை, பிறகு மீண்டும் தலை முதல் ஒரு ஒரு பாகமாக நினைத்து கொண்டு தளர்வு படுத்தி கொண்டு பாதம் வரை வருவோம். இது மாதிரி பண்ணும்போது ஃபுல் பாடி வந்து முழு ஓய்வில் இருக்கும். நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். பாலாசனா என்று சொல்லக்கூடிய சைல்டு போஸ், இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நெத்தி தரையில் படுற மாதிரி ஒரு நிலையில் இருப்போம். 1 முதல் 2 நிமிடங்கள் இருந்தாலே இந்த மன அழுத்தம் குறைவதற்கு ரொம்பவே உதவி செய்கிறது. பிராணாயாம பயிற்சிகள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைவதற்கு மிக மிக உதவி செய்கிறது. நாடி சுத்தி பிராணாயாமம். நாடி சுத்தி என்னும் பிராணாயாமம் இடது மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக வெளியே விடும் ஒரு சுற்று பயிற்சி. இதுபோல் 5 முதல் 10 நிமிடங்கள் செய்து வரும்போது நம்மளுடைய மன எண்ணங்கள், மன அலைச்சுழல்கள் நன்றாக குறைந்து நம்மளுடைய மனம் ரிலாக்ஸ் ஆவதும் ஸ்ட்ரெஸ் குறைவதும் நன்கு நாம் உணர முடியும். நீண்ட நேரம் தொடர்ந்து செய்து வர வர யோகா உங்கள் அன்றாட வழக்கத்தின், வாழ்க்கையின் இயல்பான ஒரு பகுதியாகவே மாறிவிடும்.
2: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: நேர்வு பொழுது 7:30. இனி கேட்டு ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல்.
4: ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பரை பார்த்தேன். உங்கள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு. அப்படின்னா நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க சார், அதுதான் வசதினார் அவர். இப்படி அரட்டை

0: அடிக்கிறதுக்கு ஆஃபீஸ் தான் வசதியான இடம்னு நினைக்கிறவங்க பல பேர் உண்டு. அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடைஞ்சல் வந்து சேரும் போல் இருக்குது. கைக்கு அடக்கமாக பிஸ்கட் வடிவத்தில், 2 அங்கிள் அகலத்தில், சதுர வடிவத்தில் ஒரு கருவி தயார் பண்ணியிருக்கிறாங்களாம். இது வந்து அரட்டை அடிக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருமா. இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அகச்சிவப்பு கதிர்கள், அதனால் இது இயங்குது. ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கள்ல, அவங்க சீருடையில் இந்த கருவியை பொருத்திட வேண்டியது, அல்லது பையில் கூட வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் கருவிக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு. ஒவ்வொன்றும் வேறு வேறு சமிக்கைகளை அனுப்பும். இதை ஒரு கம்ப்யூட்டர் பதிவு பண்ணிக்கும். அந்த ஊழியர் எங்கே போனாலும் அதை வந்து இது பதிவு பண்ணிகிட்டே வரும். வராண்டாவில் இருக்காரா, கேன்டீனில் இருக்காரா, பாத்ரூமில் இருக்காரா, எல்லாம் பதிவாயிடும். பல ஊழியர்கள் ஒரே இடத்துல கூடி கும்பலாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்குள்ளேயே யாரும் போகக்கூடாத முக்கியமான இடத்துல ஒருத்தர் ரகசியமாக போனாலும் சரி, கம்ப்யூட்டர் காட்டி கொடுத்துரும். மேல்நாடுகளில் பல ஆஃபீஸ்களில் இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். இந்த கருவியை வந்து அணிஞ்சிருக்கிறவர் தனக்குரிய இருக்கையில் அமர்ந்த உடனே அவர் மேஜையில் இருக்கிற கம்ப்யூட்டர் அவரோட வருகையை வந்து பதிவு பண்ணிக்கும். சரி, இந்த கருவியை யாருக்கும் தெரியாமல் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஏமாற்றி விடலாம்னு நினச்சாலும் அதுவும் முடியாத காரியமாக. நம்ம ஊருக்கு இந்த கருவி வந்தால் நல்லது தான். ஆஃபீஸில் வேலை செய்யாமல் அடுத்தவங்க அறைக்கு போய் அரட்டை அடிக்கிறது, ரகசிய கோப்புகள் வச்சுருக்கிற அறைகளுக்குள்ளே போய் நோட்டம் பார்க்குறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்தி விடலாம்ல. சில பேர் வேணும்னே வேலை நேரம் பார்த்து பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தேடி போயிடுறது உண்டு. அவங்களெல்லாம் இது சுலபமாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடும். இந்த கருவியால் வேறு சில பிரயோஜனமும் இருக்குது. ஒரு பெரிய அதிகாரி ரூமுக்குள்ளே குறிப்பிட்ட சில பேர் தான் போகணும் நுழையணும்னு வச்சுங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா அந்த குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த கதவை திறக்க முடியும். அதே மாதிரி பணம், நகை, இது மாதிரி விலை உசந்த பொருள்கள் இருக்கிற அறைக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் போயிட்டு வர்றது மாதிரி நாம் பண்ணிக்கலாம். இப்போ பிரிட்டனில் பல இடங்களில் இந்த கருவியை வந்து சோதனை முறையில் பயன்படுத்திக்கிட்டு வராங்களாம். வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்கும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாமா, அதாவது இந்த கருவி நல்லா பயன்படுமா. இப்போல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஆஃபீஸ் நண்பரை பார்த்து, இன்றைக்கி என்ன தேதி சார் அப்படின்னோ, சரியாக ஞாபகம் இல்லைங்கன்னார். அதுதான் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கிறீங்களே, அதை பார்த்தா தெரியுமே அப்படின்னோம். அது எப்படி சார் தெரியும், இது நேற்றுக்கு பேப்பர் ஆச்சே அப்படிங்கிறார்.
1: இதுவரை தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம், ரசித்தோம். ஆகாஷவாணியின் இத்திரைகானம் கேட்கலாம்.

0: நட்சத்திரம் படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. நேரம் இப்பொழுது 7:36.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
0: இனி உங்கள் கவனத்திற்கு
4: சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான தினம் குறித்த சிற்றுரை வழங்குகிறார் பொன்சந்திரன் அவர்கள்.
5: ஒவ்வொரு ஆண்டும் June 27 சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று நாடு முழுவதும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் MSME துறையின் பங்களிப்பை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளி விவரங்களின்படி உலகம் முழுவதும் 90% வணிகங்களுக்கும் 60-70% வேலைவாய்ப்புக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% அளவுக்கும் MSME நிறுவனங்கள் பங்களிக்கின்றன. 2017 April 6 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை June 27 சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தினமாக கடைபிடிக்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதன்படி முதல் MSME தினம் 2017 கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த MSME தினம் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் 1000+ MSME தொழில்கள் உள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். குறு நிறுவனங்கள் என்றால் அதன் முதலீட்டு வரம்பு ₹2.5 crore வரை இருக்கும். விற்றுமுதல் வரம்பு ₹10 crore வரை இருக்க வேண்டும். சிறு தொழில் என்றால் ₹25 crore வரை முதலீட்டு வரம்பு இருக்க வேண்டும். விற்றுமுதல் வரம்பு ₹100 crore வரை இருக்கலாம். நடுத்தர நிறுவனங்கள் என்றால் முதலீட்டு வரம்பு ₹125 crore வரை இருக்கலாம். விற்றுமுதல் வரம்பு ₹500 crore வரை இருக்கலாம். இந்திய தொழில்துறையில் உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் MSME துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 6 கோடிக்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட MSMEக்கள் 25 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளன. இந்த நிறுவனங்கள் நம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன. 2023-24 MSME தொடர்பான பொருட்கள் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் 45% மேல்

0: இருந்ததாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த நிறுவனங்கள் நம் நாட்டை உலகளாவிய உற்பத்தி மையமாக நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியின் ஒரு ஆதாரமாக எம்எஸ்எம்இ துறை உள்ளது. வேலைவாய்ப்பு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கின்றது. நம் நாட்டின் மொத்த மதிப்பு கூட்டலில், அதாவது ஜிவிஏவில், எம்எஸ்எம்இக்களின் பங்கு 2020-21 ஆண்டில் 27.3% இருந்து 2022-23 ஆண்டில் 30.1% அதிகரித்துள்ளது. இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் பங்களிப்பு சீராக வளர்ந்து 2022-23 ஆண்டில் 43.59%, 2023-24 ஆண்டில் 45.73%, 2024-25 ஆண்டில் 45.79% உயர்ந்துள்ளது. நடப்பு ஆண்டிற்கான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான தினத்தின் கருப்பொருள் என்னவென்றால், புதுமை மற்றும் நிலையான தொழில்துறை வளர்ச்சி மூலம் எம்எஸ்எம்இக்களை மேம்படுத்துதல். இது தொழில்துறையின் நிலையான வளர்ச்சி, புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வது மற்றும் டிஜிட்டல் இடைவெளியை குறைப்பதில் கவனம் செலுத்துகிறது.
1: சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள். வழங்கினார் பொன் சந்திரன் அவர்கள்.
2: நேரம் இப்பொழுது 7:42. திரைக்கானத்தில் மலேசிய வாசுதேவன் உஷா குழுவினர் குரல்களில் வருவது அன்னப்பறவை படப்பாடல்.

0: என்ன வாங்க
1: ஓடி
0: போனா
1: யார
0: போல
1: இந்த பொண்ண போல

திமுரு புடிச்ச வயசு பொண்ணு கர்வம் இப்போ அடங்கி நிக்குது பருவ வயசு உருவம் புதுசு பார்த்து பழக எங்குது மனசு கோபாலா எங்க போற

0: பாடுபட்டு புடிச்சு கொடுத்த பரிசு ஒண்ணு பெற நினைச்சம் பெடல மிதிச்சு உடல வடைச்சு மனச ஒடிச்சு பறந்து பொரிய கோபாலா. எங்க போற?
1: வீட்டுக்கு போறேன்.
0: வருவியா?
1: வரமாட்டேன்,
0: காத்திருப்பேன்.
1: நின்னுகிட்டே
2: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கிறது நதியை தேடி வந்த கடல் திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் எஸ் பி சைலஜா பாடிய பாடல்.

0: இனிமையான பாடல்களை திரைகானத்தில் மீண்டும் 8:02 கேட்டு ரசிக்கலாம். நேரம் இப்பொழுது 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள முருகனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு

0: எச்சரிக்கை செய்தி. நம்மளை பயம் கொள்ள செய்தது. அதாவது கொத்தமல்லி கட்டு வாங்குறோம், வாசனைக்கு பயன்படுத்துகிறோம், சமையலில் எதிலெல்லாம் போட முடியுமோ அதிலெல்லாம் நம்ம வீட்டு பெண்மணிகள் போட்டுடுவாங்க. கொத்தமல்லி துவையல் செய்து வச்சுட்டா எப்போ வேணும்னாலும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் லேசாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த கொத்தமல்லி நம்ம அன்றாட உணவில் சேர்க்கப்படுது, நாமளும் சாப்பிட்றோம், நல்லது தான். ஆனால் என்ன பயம்னா, அந்த கொத்தமல்லி கட்டில் பார்த்தீனியம் என்ற களைச்செடியும் சேர்த்து கட்டப்பட்டிருக்குன்னு பத்திரிக்கை செய்தி. இது எப்படி அதில் சேர்ந்தது? யாரோட கைங்கரியம்? பூவோட நார் சேரலாம், தவறில்லை. கொத்தமல்லி தழையோட பார்த்தீனியம் என்ற களைச்செடி சேரலாமா? அதை விஷச்செடின்னு கூட சொல்லுவாங்க. இதை எங்கேயும் வளர விடக்கூடாதுன்னு அரசு சார்பாக ஒரு இயக்கமே நடத்துவாங்க. காரணம், பார்த்தீனியம் பலருக்கும் அலர்ஜி ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியது, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கும் காரணியாக இருக்கு. ஒரு செடி ஓரிடத்தில் வளர்ந்துருச்சுன்னா அதன் விதை விழுமிடமெல்லாம் முளைச்சிரும். அந்த அளவுக்கு பல்கி பெருகக்கூடிய களைச்செடி பார்த்தீனியத்தை கொத்தமல்லி கூட சேர்த்து வைக்கலாமா? முருகனையா, கடையில் கீரையெல்லாம் வாங்கும்போது பார்த்து கவனமாக வாங்குங்க. ஏன்னா எதில் எதை சேர்த்து விற்பனை செய்வாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. பப்பாளி விதைகளை மிளகு கூட கலந்துடுறாங்களாம். மண் மரத்து உள்ள கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் வேப்பெண்ணெயை கலந்து வேப்பம் புண்ணாக்குன்னு விற்பனை பண்ணிடுறாங்களாம். அதே போல் நிறைய உரங்கள் விற்பனை ஆகுது, அதிலெல்லாம் விலை மலிவாக கிடைக்கும் பொருட்களை கலந்து கொடுத்துடுறாங்களாம். கால்நடை தீவனங்களில் மரவள்ளி திப்பி மாவு கலந்து கொடுப்பதெல்லாம் அங்கங்கே நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி கொத்தமல்லி கட்டில் பார்த்தீனியத்தை சேர்த்து வச்சு வித்துடுறாரா, இல்லை தெரியாமல் சேர்ந்து வந்துடுச்சா? எல்லாம் அந்த இறைவனுக்கே வெளிச்சம். எல்லாம் நியாயமாக நடைபெறணும். மாதம் மும்மாரி மழை பெய்தது அந்த காலத்தில், இப்போ பெய்யுதா? பருவமழையே சரியாக பெய்ய மாட்டேங்குது. எப்போவாவது ஒரு மழை புயல் காரணமாக அடி அடின்னு அடித்து பேஞ்சிடுது, அதனால் நமக்கு நிறைய இழப்பு. இதெல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான். எல்லோருக்கும் கடமை பொறுப்பு இருக்குது. இந்த சமூகத்தின் மேலே அக்கறை காட்டணும். தேனில் வெள்ளப்பாகு கலக்கிறதெல்லாம் கூட நடைபெறுது. எதை சம்பாதிச்சு எங்கே கொண்டு போக போகிறோம்? மஞ்சள் பொடி, தேங்காய் எண்ணெய், உணவு எண்ணெயில் கலப்படம், நெய்யில் கலப்படம். முருகனையா, உணவியல் வல்லுநர்களும் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கலப்படம் செய்வோரை கண்டுபிடிச்சி தண்டனையும் வாங்கித்தான் தர்றாங்க. ஆனால் நம்ம நாடு மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடு. எவ்வளவு பேரை எத்தனை அரசு அலுவலர்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? சமையல் எண்ணெய் கலப்படத்தினால வாயு தொல்லை, காமாலை, ஈரல் நோய்கள், கண் பார்வை மந்தம், வயிற்றுப்போக்குன்னு பல பிரச்சனைகள் ஏற்படும். மிளகாய்த்தூளில் செங்கல் பொடி, காங்கோரட் கலக்கப்படுதான். மல்லித்தூளில் மரத்தூள், குதிரை சாணம், மேலக்கைட் பச்சை வேதிப்பொருள் கலக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. மஞ்சள் தூளில் காரிய குரோமேட், மெட்டானில் என்ற வேதிப்பொருள் கலக்கிறாங்களாம். இதனால் கருச்சிதைவு கூட ஏற்படுதான். நெய்யில் வனஸ்பதி, மிருக கொழுப்பு, வெண்ணெயில் மைதா மற்றும் மணிலா மாவு கலக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. எச்சரிக்கை தேவை. வாங்கும் பொருள் தரமானதா, அக்மார்க் முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்கி பயன்படுத்தணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்தி.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலக தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார்.

0: உள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக்க அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02 ஆகாஷ்வாணி. புத்தம் புது காலையில் தொடர்வது திரைகானம். தெனாலி திரைப்படத்திற்காக கமலஹாசன், சித்ரா, கிளின்டன், டொமினிக் குரல்களில்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

நேரம் இப்பொழுது 8:40 10 நொடி. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக வரும் பாடலின் படம் கரும்புவில். பாடலை பாடியிருப்பவர்கள் கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் குழுவினர்.

0: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: நான் உங்கள் இயற்கை மருத்துவர் டாக்டர் சிவபிரகாஷ். எந்த ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுப்பு முறைகளை வந்து நம்ம மெயினாக வந்து இதில் வந்து கவனிக்கணும். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவது ஒரு வழி, ஆனால் நோய் வராமல் தடுப்பது சிறந்த வழி. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு வாழ்க்கை முறை. தினமும் சில நிமிடங்கள் யோகாவை கடைபிடிப்பதன் மூலம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் நலனை பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். யோகா ஃபார் லைஃப் லாங் ஹெல்த். அப்போ நம்ம யோகா பண்ணோம்னா வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எப்பயுமே யோகா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து எயிட் ஃபோல்டு பாத்வேங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த எயிட் ஃபோல்டு பாத்வே அப்படின்னா யம், நியம், ஆசன், பிரணயம்,

பிரத்யாகர் தாரன் தியான் சமாதி இதுதான் வந்து எயிட் போல்டு பாத்வேன்னு சொல்லுவாங்க. இப்ப எம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சமூக ஒழுக்கம், நியம்ங்கிறது தனிப்பட்ட ஒழுக்கம், ஆசனங்கிறது உடல்நிலை மற்றும் பயிற்சிகளை குறிக்கும், பிரணயாமங்கிறது மூச்சு பயிற்சியை குறிக்கும், பிரத்யாகாரங்கிறது புலன்களை வந்து உள்நோக்குதல், அதாவது வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிமாங்க. ஐம்புலன்களையும் அடக்கும் சொல்லுவோம், அது மாதிரி ஐம்புலன்களையும் வந்து உள்நோக்கி திருப்புறதுக்கு இது செய்யற செயல்கள். அதுக்கடுத்து தாரணாங்கிறது மனதை வளர்ந்து ஒருநிலைப்படுத்துதல், தியானம்ங்கிறது தொடர்ச்சியான மனக்குவிப்பு, சமாதிங்கிறது சூப்பர் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது உயர்ந்த ஆன்மீக நிலையை பெறுவதற்கு செய்யற வழிமுறைகள். இது ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த எயிட் போல்டு பாத்வேலையும் நம்ம யோகாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் எம் நியம் எதை வந்து அது சொல்ல வருது அப்படின்னா, நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை வந்து அது கத்துக் கொடுக்கும், ஆசனாஸ் அண்ட் பிரணயாமங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை வந்து போக்கஸ் பண்ணும், பிரத்யேக அண்ட் தாரணங்கிறது மன வளர்ச்சியை குறிக்கும், தியானம் அண்ட் சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். அதனாலதான் சூப்பர் கான்சியஸ் நம்ம இந்த முக்தி நிலை அப்படிலாம் சொல்லுவாங்க, பரவச நிலை அடைகிறது, அது எல்லாமே எதுனா சமாதி நிலையில தான் நமக்கு கிடைக்கும். இப்ப யோகாவில நம்ம மெயினா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுல வந்து டைப்ஸ் நிறைய இருக்கு. மெயினா பார்த்தோம்னா ராஜயோகா, ஹட்ட யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, குண்டலினி யோகா, மந்திர யோகா, லய யோகா, இந்த மாதிரி நம்ம வந்து யோகாவை வந்து வகைப்படுத்தலாம். மெயின் அந்த ராஜ யோகாங்கிறது என்னன்னா யோகக்களின் அரசன் என்று அழைக்கப்படும். இது எதனால மனக்கட்டுப்பாடு மற்றும் தியானத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும். இதைத்தான் வந்து இந்த பதஞ்சலி நம்ம எயிட் போல்டு பாத்வேன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த யம் நியம் ஆசன் பிரணயம் பிரத்யேக தாரன் தியான் சமதி இது எல்லாமே எது கீழே வரும், அந்த ராஜயோகத்துக்கு கீழே வரும். அதுக்கடுத்து ஹத்த யோகாங்கிறது எதை குறிக்கணும், ஆசனாஸ் பிரணயாமம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை குறிக்கும். அதுல வந்து எப்படின்னா, அந்த யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப வந்து ஃபர்ஸ்ட் சுத்தம் செய்யணும். நேத்தி தோத்தி நௌலி பஸ்தி கபாலபாதி திராதகா அப்படிமாங்க, அதாவது நேத்திங்கிறது மூக்க சுத்தம் செய்யறதையும், உணவு குழாயையும் வயிற்றையும் சுத்தம் செய்யறதையும், நோலிங்கிறது வயிற்று தசைகளை வந்து சுத்தம் செய்யறதையும், பஸ்திங்கிறது பெருங்குடலை சுத்தம் செய்யறதையும், கபாலபாதிங்கிறது சுவாச அமைப்பு அதை வந்து சரி செய்யறதுக்கும், திராதகங்கிறது கண் மற்றும் மனதை வந்து சுத்திகரிப்பு செய்யறதுக்கு பயன்படுகிறது. இது எதுனால இதை சொல்ல வர அப்படின்னா, நம்ம எந்த ஒரு யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரியா யோகாங்கிற இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இந்த வந்து மெயினா வந்து ஹத்த யோகாவில வந்து ஆசனாஸ் பிரணயம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை வந்து அவங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து கர்ம யோகாங்கிறது எப்படின்னா, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யறது. இது மெயினா எதை குறிக்கும்னா, சேவை மனப்பான்மையை வந்து வளர்க்கறதுக்கு இது உதவியாகும். அடுத்து பக்தி யோகாங்கிறது இறைவன் மீதான அன்பு பக்தி இதையெல்லாம் வலியுறுத்தும். இது மெயினா இதுல பாக்கலாம் அப்படின்னா, பக்தி பாடல்கள்ல ஜபம் வழிபாடு முறைகள் ஆகியவற்றில வந்து இதை வந்து அடங்கும். ஞான யோகாங்கிறது அறிவு மற்றும் சுய ஆராய்ச்சி வழிகள், நான் யார் அதாவது நான் யாருங்கிறது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஞான யோகத்துல வந்து நிறைய வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இது வந்து ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டுறது இந்த ஞான யோகத்துல இருக்கு. அடுத்து குண்டலினி யோகா. குண்டலினி யோகாங்கிறது உடலில் அடிப்பகுதியில் உறங்கி கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை வந்து எழுப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கும். அதனாலதான் இதுல வந்து சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றது வந்து இதை மெயினா சொல்லியிருப்பாங்க. அடுத்து மந்திர யோகா. மந்திர யோகாங்கிறது எப்படின்னா, மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மன ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. ஓம்ங்கிற அந்த மந்திரம் சொல்றது, ஓம் கார சாண்டிங் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்களை உச்சரிக்கிறது மூலமாக, ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நம்ம வந்து இந்த யோகாவில வந்து மெயினா வந்து கடைபிடிக்கிறாங்க. லய யோகாங்கிறது எப்படின்னா, மனத்தை வந்து உயர்ந்த சிந்தனையில் கரைத்தல், அதாவது ஆழ்ந்த தியான முறையாக இது வந்து கருதப்படும். அதனால இது என்ன பண்ணா, மெயினா வந்து கர்ம யோகாங்கிறது நம்ம செய்யற செயல் மூலமா அது கர்ம யோகா கத்துக்கிற மாதிரி இருக்கும். பக்தியுடன் இருக்கிறது வந்து பக்தி யோகா, அறிவை தேடுதல் வந்து ஞான யோகா, மனத்தை அடக்குதல் வந்து ராஜயோகா, உடலை வளப்படுத்துதல் வந்து ஹத்த யோகா. மெயினா இது எதுக்காண்டி இதை சொல்ல வரும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சி சமநிலை, ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை அடக்குவதே யோகத்தின் நோக்கமாகும். இயற்கையை வந்து வணங்குவாங்க யோகா. அந்த இயற்கை முறையில் என்ன பண்ணுவோம்னா, செவன் டாக்டர்ஸ்னா அந்த இயற்கையில வந்து நமக்கு இயற்கையாவே கிடைச்சிருக்க ஏழு மருத்துவர்கள், அது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் சன்லைட் மாங்க, டாக்டர் ஃப்ரெஷ் ஏர், டாக்டர் வாட்டர், டாக்டர் ஃபுட், டாக்டர் எக்ஸசைஸ், டாக்டர் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், டாக்டர் பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த ஒவ்வொரு டாக்டருக்குமே ஒரு சிறப்பான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை நம்ம கடைபிடிப்பதன் மூலமா நம்ம என்ன பண்ணோம்னா, உடம்புல இருக்க பல வியாதிகளை வந்து இதை வந்து சரி பண்ண முடியும். மெயினா இதனால நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த எட்டு டாக்டர் கூடிய வழிமுறைகளையும் நம்ம கடைபிடிச்சாவே போது நம்மள்ட்ட இருக்க பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இந்த பஞ்சகோச தேரி இதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த பஞ்சகோச தேரி அப்படிங்கறது எதை குறிக்கும்னா, பஞ்சகோசம் என்பது வந்து மனிதனின் இருப்பை ஐந்து அடுக்குகளாக விளக்கும் யோகம் மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து அன்னமய கோசம், பிராணமய கோசா, மனோமய கோசா, விஞ்ஞானமய கோசா, அதுக்கப்புறம் ஆனந்தமய கோசா, இந்த மாதிரி ஐந்து அடுக்குகளாக நம்ம உடம்ப வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் மனசு அளவுல தான் ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா கொஞ்சமா அறிகுறிகள் மூலமா நம்ம உடம்புல வந்து வெளில தென்படுவாங்களே. அதே மாதிரி இதுல நம்ம உடம்புல எந்த அடுக்குகள்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய நம்ம மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தாவோ இல்லாட்டி அதுக்குரிய பயிற்சிகள் ஃபாலோ பண்ணாவே போதும், நம்ம உடம்புல இருக்க வியாதிகளை வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அன்னமய கோசாங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, உணவால் உருவான உடல், அதாவது பிசிக்கல் பாடி அப்படிம்பாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, உணவு, நீர், உடற்பயிற்சி

பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா, சத்தான உணவு சாப்பிடணும், யோகாசனங்கள் செய்யணும், இயற்கை வாழ்க்கை முறையை வந்து இதுல வந்து கடைபிடிக்கணும். பிராணமய கோசா, பிராணமய கோசாங்கிறது உயிர் சக்தியின் உடல், அதாவது உடலில் ஓடும் உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க, அதாவது பிராணான்னு சொல்லுவாங்க. சுவாசம் மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் இது. இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, பிராணாயாமம் கத்துக்கிறது மூலமாகவும், தூய காற்றை வந்து சுவாசிக்கிறது மூலமாகவும், சூரிய ஒளி மூலமாகவும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம உடம்புல இருக்க பிராணமய கோசா வந்து அதிகப்படுத்த முடியும். அடுத்து மனோமய கோசா, அதாவது மன உடல்னு சொல்லுவாங்க, எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள் ஆகியவற்றின் மையம், மன அழுத்தம், கவலை, மகிழ்ச்சி போன்றவற்றை இதில் தோன்றுகின்றன. இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, தியானம் செய்வது மூலமாகவும், நேர்மறை சிந்தனைகள் மூலமாகவும், நல்ல உறவுகள் மூலமாகவும் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அடுத்து விஞ்ஞானமய கோசா, இது எதை குறிக்கும் அப்படின்னா, அறிவு சார்ந்த உடல், அதாவது புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, புத்தி, பகுத்தறிவு, தீர்மானிக்கும் திறன், எது சரி எது தவறுன்னு சொல்லி தீர்மானிக்கிறோம் பாத்தீங்களா, அதை வந்து உணர்றதுக்கு இது உதவியா இருக்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா, சுய ஆய்வு, ஆன்மீக நூல்களை வாசிக்கிறது மூலமாகவும், யோக தத்துவ பயிற்சிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் இதை வந்து சரி செய்ய முடியும். அடுத்து ஆனந்தமய கோசாங்கிறது பேரின்ப உடல், மனிதனின் ஆழ்ந்த அமைதி மற்றும் ஆனந்த நிலையை குறிக்கும். இது வந்து தெய்வீக உணர்வுன்னு சொல்லுவாங்க, மற்றும் ஆன்மா வந்து அனுபவத்துடன் தொடர்புடையது. இதை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னா, ஆழ்ந்த தியானம் மூலமாகவும், பக்தி மூலமாகவும், தன்னலமற்ற சேவை மூலமாகவும் இதை வந்து சரி செய்யலாம். சுருக்கமா நம்ம இந்த பஞ்சகோசா தெரியும் எப்படி பார்க்கலாம்னா, அன்னமய கோசங்கிறது நம்மளோட பிசிக்கல் பாடியாகவும், பிராணமய கோசங்கள் நம்மளோட எனர்ஜி பாடியாகவும், மனோமய கோசங்கள் நம்மளோட மென்டல் பாடியாகவும், விஞ்ஞானமய கோசங்கிறது இன்டெலக்சுவல் பாடியாகவும், ஆனந்தமய கோசங்கிறது பிளஸ்ஸிங், அதாவது பேரின்ப உடல் சொல்லுவாங்க, இது மூலமாவும் நம்ம வந்து சரி செய்ய முடியும். இப்ப மெயின் என்னன்னா, நமக்கு எந்த கோசாவில ப்ராப்ளம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரி செய்யலாம். அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த கோசாவை சரி பண்றது மூலமாக நம்ம வந்து உடம்புல இருக்க ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாது, உயிர் சக்தி, மனம், அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகிய ஐந்து கோஷங்களும் சமநிலையில் இருந்தால்தான் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால இந்த பஞ்சகோச தெரி வந்து யோகா வந்து மெயினா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில வழிமுறைகளை வந்து நம்ம மெயினா வந்து கடைபிடிக்கணும். இதுக்கு பேர் என்னதான், ஆரோக்கிய ரச்சகாங்க, ஆரோக்கிய ரச்சகா இல்லாட்டி பஞ்ச தந்திரா சாப்பிடுவாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் மூலமால தான் நமக்கு வந்து தெரியும். அப்போ நமக்கு எதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பா இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் நல்ல தூக்கம் வருதான்னு பார்க்கணும், இல்ல சீரான மலச்சிக்கல் வந்து கிளீனா போகுதாங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இயல்பான பசி இருக்காங்கிறத பார்க்கணும், மனம் வந்து எப்பயும் மகிழ்ச்சியா ஹாப்பினஸோட இருக்குமான்னு பார்க்கணும், நாள் முழுவதும் உற்சாகமா இருக்குமான்னு பார்க்கணும். இதுதான் வந்து பேசிக்கா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது. இந்த இதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தாவே நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோஷங்கள் மூலமாவும் நம்ம சரி பண்ண முடியும். அப்போ இந்த ஆரோக்கிய ரட்சக பஞ்ச தந்திராசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப எல்லாம் எதுவும் கஷ்டப்பட வேணாம், இதுல இருக்கிற அஞ்ச மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாயே போதும், உங்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், நீங்க எதிர்பார்க்கிற அந்த தூக்கம் கிடைக்கும், மலச்சிக்கல் இல்லாம இருக்கலாம், நார்மல் பசியில இருக்கலாம், ரொம்ப நல்ல ஹாப்பினஸா இருக்கலாம், உற்சாகமா இருக்கலாங்கிறத இதை சொல்ல வருது. அதனாலதான் இதை வந்து என்ன பண்ணா, பஞ்ச கோசா தேரியில ஆரோக்கிய ரச்சகாங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஆரோக்கிய ரச்சகா பஞ்ச தந்திராஸ், பஞ்ச தந்திராஸ்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையான ஐந்து வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு இரண்டு முறை உணவு உண்டால் போதும். அதாவது நம்ம மூணு நேரம் சாப்பிடறோம், அஞ்சு நேரம் சாப்பிடறோம், ஏழு நேரம் சாப்பிடறோம், அந்த மாதிரி சாப்பிடாம ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டா போதும். அந்த சாப்பாடு எப்படின்னா, ஒரு 11 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்குங்கிற இந்த நீங்க டயத்தை பிரிச்சுக்கிட்டீங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உணவுனா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து மெயினா நமக்கு எதுக்கு பயன்படுத்தினா, உடலின் வளர்ச்சிக்கும், திசுக்களின் பழுது பார்க்கும், அதாவது நம்ம வந்து ரிஜுவினேஷன் சொல்லுவாங்க, அதாவது உடம்பு பழைய செல்கள்லாம் அழிஞ்சு புது செல்களை உற்பத்தி ஆகும் பார்த்தீங்க, அந்த மாதிரி வேலைக்கு இந்த உணவு வந்து பயன்படுது. உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து மற்றும் வெப்பத்தை வழங்குது. ஏன்னா எனர்ஜி எப்படி கிடைக்குது, நம்ம உடம்பு ஹீட் ஆனாதான் நமக்கு உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது. அப்போ அந்த வகையான எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கு இந்த உணவு வந்து எப்பயுமே உதவியா இருக்கும். இப்ப நம்ம உணவு சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எப்ப அந்த உணவு சாப்பிடணும் அப்படின்னா, நல்லா பசி எடுத்தாதான் நம்ம உணவு சாப்பிடணும். உடல் உழைப்பிற்கு பின், அதாவது நம்ம நல்லா உழைச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவுல வந்து கொஞ்சமா சாப்பிடணுமா அதிகமா சாப்பிடணுமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி நோய் வந்திருக்கு அப்படின்னா, அந்த டயத்துல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தோம்னா ரெஸ்ட்லனா அப்ப கம்மியான உணவா எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது மெயினா வந்து இந்த இதுல வந்து சாத்விக் ஃபுட் அப்படிம்பாங்க. சாத்விக் ஃபுட்னா என்னன்னா, எளிமையா வந்து ஜீர்ணிக்கக்கூடிய ஃபுட்டு. இது வந்து இயற்கை உணவுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து குறைந்த உப்பு இருக்கும், எண்ணெய் காரம்லாம் இருக்கும். உதாரணமா பார்த்தோம்னா, நம்ம நார்மலா கஞ்சி சாப்பிடறோம்ல, கஞ்சி, சிறுதானியங்கள், இந்த மாதிரி உணவு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம், காய்கறிகள் எடுத்துக்கலாம், முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மெயினா வந்து நம்ம சாத்விக் ஃபுட்டை வந்து பயன்படுத்துறது. இது இல்லாம இன்னும் ரெண்டு வகையான உணவுகள் இருக்கு. அதெல்லாம் எப்படின்னா, சாத்விக் ஃபுட்டை தாண்டி ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதை லைட்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்னன்னா, ராஜசிக் ஃபுட் அந்த தாம்சிக் ஃபுட்டுமாங்க. இது வந்து உடல் மற்றும் மனத்தில் அதிக தூண்டுதலை ஏற்படுத்தும். உதாரணமாக டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறாங்களா, அதிக கார உணர்வுகள், இது எல்லாமே இது கீழே வரும்னா இந்த ராஜசிக் ஃபுட் இருக்கும். நார்மலா நம்ம இயல்பா இருக்கிறத விட இது எப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி தூண்டுற மாதிரி இருக்கும். அதிகமான வேலையை செய்யறது

0: அளவுக்கு ஒரு ஒரு தூண்டுதல். அதனால டீ காஃபி குடிச்சா நார்மலா ஒரு டல்லா இருப்பாங்க, டீ காஃபி குடிச்சாங்க ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி உணவுகள் இது. அதுக்கடுத்து எப்படின்னா தாம்சிக் ஃபுட்டு. தாம்சிக் ஃபுட்டுங்கிறது சோம்பல் மற்றும் அந்த நிலை உண்டாக்கும். உதாரணமாக பழைய உணவுகள், அதிக சர்க்கரை, ஊறுகாய், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இது எல்லாமே என்ன பண்ணுன்னா தாம்சிக் ஃபுட்டும்பாங்க. அதனால நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சாத்விக் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப உணவு பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து என்னது தண்ணீர், தினமும் வந்து 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டராவது குடிக்கணும். நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண, ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமா எடுத்துக்கலாம். குறைஞ்சது நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி, நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 3 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி எடுக்கலாம். ஏன்னா மனித உடல் வந்து 60-70% வந்து தண்ணீரால ஆனது. தண்ணீர் வந்து மெயினா எதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு எந்த வகையில பயன்படுது அப்படின்னா, உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும், நம்ம உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், மூட்டுகளில் வலுவழுப்பை தரவும், செல்களின் அமைப்பை பாதுகாக்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு இது பயன்படுது. மூணாவது பார்க்க, தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அதாவது எக்ஸசைஸ் முக்கியத்துவத்தை வந்து மெயினா சொல்றாங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து வியர் அண்ட் டியர்ம்பாங்க, நம்ம எந்த அளவுக்கு உடல் உழைப்பு செய்யறோமோ அந்த அளவுக்கு பழைய செல்கள்லாம் அழிஞ்சு புது செல்களா புதுப்பிக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். தினமும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சியின் அவசியம் எதுக்காண்டி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், தசைகள் வலிமையை அதிகரிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும் இது வந்து உதவியா இருக்கு. மெயினா நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி உடல் பயிற்சியின் வகைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரோபிக் எக்ஸசைஸ், அனரோபிக் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு, அதே மாதிரி நம்ம ஆசனாஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணா ப்ராப்பரா கத்துக்கிட்டு இதுல வந்து பயன்படுத்தணும். அதுக்கடுத்து வாரத்துல 1 நாளாவது நம்ம என்ன பண்ணணும், உண்ணா நோன்பு இருக்கணும். உண்ணா நோன்புனா என்னன்னா விரதம் இருக்கிறது. இது எல்லாமே எப்படின்னா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத செல்களை அழிச்சு, நம்ம உடம்பு வந்து எப்ப அதிகமான எனர்ஜி செலவாகுதுன்னா நம்ம அதிகமா பேசுறப்பையும், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு தான் அதிக எனர்ஜி வந்து செலவாகுது. அப்போ நம்ம விரதம் இருக்கிறது மூலமா என்ன பண்ணா ஃபுல் டேமே நம்ம உடம்பு என்ன பண்ணா ரீகெயின் ஆகுது, ரீசார்ஜ் ஆன மாதிரி நம்ம உடம்பு வந்து செயல்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 வேளையாவது வந்து பிரார்த்தனை செய்யணும் சொல்றான். பிரார்த்தனை செய்யணும், அதாவது கடவுள வந்து வேண்டது மாதிரி. இது எதுக்குன்னா நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும், நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த பிரார்த்தனை செய்யறது மூலமா சரியாகுங்கிறது இருக்கு. அது அவங்க ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்க கடைபிடிக்கலாம். அதனாலதான் இது என்ன பண்ணுவாங்கன்னா ஆரோக்கிய ரச்சகாஸ் அண்டு பந்த தந்திராஸ் அப்படிம்பாங்க. இது மெயினா என்னன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும், 2-3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும், தினமும் 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும், வாரத்துல 1 நாளாவது நோன்பு இருக்கணும், தினமும் 2 வேளை பிரார்த்தனை செய்யணும். இதுதான் வந்து அந்த ஆரோக்கிய ரச்சகாஸ் அண்டு பஞ்ச தந்திராஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து நம்ம யோகா பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப மெயினா ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், நாடி. யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின்படி நாடி என்பது உடலில் உள்ள உயிர் சக்தியான பிராணா ஓடும் சூட்சும ஆற்றலின் பாதையை குறிக்கும். அதாவது அந்த பிராணா ஓடுற சூட்சும ஆற்றல் தான் மெயினா நம்ம இதை வந்து சொல்லுவோம். நாடிங்கிறது எப்படின்னா அது வந்து ஒரு நரம்பு அல்ல. நாடிங்கிறது இப்ப நரம்பு குறிக்காது. ரத்த குழாயில் எப்படி ரத்த நாளங்கள் ரத்தம் ஓடுறது மாதிரியே இந்த பிராண சக்தி வந்து நாடிகளில் வந்து ஓடும். நம்ம உடம்புல எவ்வளவு நாடிகள் இருக்குன்னா 72,000 நாடிகள் இருக்கு. இதுல முக்கியமான நாடி பார்த்தோம் அப்படின்னா இடநாடி, பின்கல நாடி, சூட்சும நாடி அப்படிம்பாங்க. அதை இடக்கலை, பின்கலை, சுழிமுனை அப்படிம்பாங்க. நம்ம உடம்ப எப்பயுமே நீங்க ரெண்டா பிரிச்சுங்க, ஒன்னது வலது சைடு இடது சைடு. இப்ப வலது சைடு எப்பயுமே வந்து சூரிய நாடியாகவும், இடது சைடு எப்பயுமே வந்து சந்திர நாடியாகவும் நீங்க பிரிச்சுக்கணும். இது ரெண்டையும் சமநிலைப்படுத்துறதுதான் சூட்சும நாடி. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நல்வாழ்வில் யோகா குறித்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். படைப்பு திருச்சி வானொலி.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். வல்லப நாயகசிய பேகட ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜானகி ரமணா தியாகராஜர் கீர்த்தனை, சுத்த சீமந்தி நீராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் அடுத்து தருணியான் எந்த செய்வு, சுவாதி திருநாள் கிருதி, ராகம் த்விஜயவந்தி, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. செஷல்ஸ் தீவு இந்தியாவின் ஒரு அண்டை நாடாகவும் பெருங்கடல் திட்டத்தின் முக்கிய பங்குதாரராகவும் விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக்க அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று

0: வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்வது முத்துச்சிதறல், உங்கள் செவிகளை நிறைக்க இதோ

தஞ்சை தரணியில் கொஞ்சம் அழகிய கோவில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் வருவது நெஞ்சத்தை கிள்ளாதே படப்பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை

0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு. ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் இப்பொழுது 10:29:30. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் வறுமையின் நிறம் சிவப்பு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: முத்துச்சிதறல் நிகழ்ச்சிக்கு நிறைவாக வரும் பாடலின் படம் ஒரு கை ஓசை. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:55.

0: இதுவரை முத்து சிதறல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் சென்றார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்குவதற்கான தகுதி இந்தியாவிற்கு உள்ளது என்று செஷல்ஸ் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பு காரணமாக சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு இங்கிலாந்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மக்கள் மன்றமாக நடைபெறுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரை தமிழக அரசு நியமித்தது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 73. கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் கசகஸ்தானை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக், ரவுனக் சௌஹான் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகு முரேஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் 11:02 ஆகாஷ்வாணி. சென்னை மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இளைய பாரதம்.

0: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் என் சக்தி கணேஷ், எஸ் பவித்ரா, பி ஜானவி, டி ஜே ஐரன், கே டி ஸ்ரீனிவாஸ், வி பாலாஜி.
1: சென்ற வாரம் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்த சுற்று ஒரு எக்ஸ்பான்ஷன் விரிவாக்க சுற்று. ரொம்ப சிம்பிள், முதல் கேள்வி எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க, ஏடிஎம் சொல்லுங்க.
2: ATM expansion, automated teller machine.
1: Automated teller machine. எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டது. ஏ அணியினர் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு 10 முழு மதிப்பெண்கள். இப்போ அடுத்தது பி அணிக்கு. இது வந்து ஒரு ஆர்பிஐ சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி, சரிங்களா? ஆர்பிஐயில் சிஆர்பி அப்படின்னு அடிக்கடி ஒரு டேர்ம் வரும், பர்டிகுலர்லி இந்த டிவிடெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது வரும். சொல்லுங்க பார்க்கலாம்.
3: கண்டிஞ்சன்ட் ரிஸ்க் பஃபர்.
1: கண்டிஞ்சன்ட் ரிஸ்க் பஃபர். சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் பி. ஸோ டீம் பி கெட்ஸ் 10 ஃபுல் மார்க்ஸ். இப்போ அடுத்தது சி அணியினருக்கு ரேம்ப். இதனுடைய எக்ஸ்பான்ஷன் ரேம்ப். சரி, நீங்கள் ஏ அணியினர், பி அணியினர், இதில் யாருக்கும் மார்க் கொடுக்க முடியாது. சரி, நான் சொல்லிடுறேன். ரைசிங் அண்ட் ஆக்சிலரேட்டிங் எம்எஸ்எம்இ ப்ரோக்ராம் அப்படின்றது தான் ரேம்ப்னுடைய ஒரு, ஏன்னா எம்எஸ்எம்இன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா, நாட்டின் முதுகெலும்பு போன்றது எம்எஸ்எம்இஸு. ஸோ ரைசிங் அண்ட் ஆக்சிலரேட்டிங் எம்எஸ்எம்இ ப்ரோக்ராம், அதுதான் ரேம்புடைய எக்ஸ்பான்ஷன். இதில் யாருக்கும் மார்க் இல்லை. அடுத்த சுற்றுக்கு போயிடுவோமா? அடுத்தும் ஒரு சூப்பர் ஜிடிபி பற்றிய ஒரு கேள்வி, சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. ஜிடிபி எனப்படும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறியீட்டை வெளியிடும் அரசு நிறுவனம் எது? ஹூ ரிலீசஸ் ஜிடிபி ஃபார் இந்தியா? நீங்கள் பி அணியினர், ரொம்ப சிம்பிள். சரி, சி அணியினர்.
4: சார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர்.
1: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். ஏ அணி.
2: ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்.
1: அது என்ன சொல்லுங்கள், அது பேர் என்ன? சரி, நான் சொல்லிடுறேன். இதில் யாருக்கும் மார்க் கொடுக்க முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஓகே. என்எஸ்ஓ, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், என்எஸ்ஓ, அதுதான் ரிலீஸ் பண்ணுது ஜிடிபியினுடைய அஃபிஷியல் ஃபிகர்ஸை. தேசிய புள்ளியியல் அலுவலகம். இது இந்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. மாஸ்பி அப்படின்ற ஒரு மத்திய அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. மாஸ்பினா என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், சரிங்களா? இப்போ அடுத்த இன்னொரு முக்கியமான கேள்வி பி அணிக்கு வருகின்றது. இந்தியாவின் கடந்த ஆண்டின் முதல் தோராய வளர்ச்சி மற்றும் கடந்த நிதியாண்டின் நான்காவது காலாண்டின் வளர்ச்சி ஆகியவை இந்த ஆண்டு முதல் எந்த தேதியில் வெளிவரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது? Provisional estimate of the annual GDP and the quarterly estimate of GDP for the fourth quarter of the last financial year 25-26 இருக்கு இல்லையா, will be released on which date from this year onwards? சொல்லுங்க பார்க்கலாம்.
3: April 1st.
1: இல்லை இல்லை இல்லை இல்லை, அவ்வளோ சீக்கிரம் எப்படிங்க பண்ண முடியும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்போ இந்த வருஷம் மட்டும் அந்த டேட்டை மட்டும் லைட்டாக மாற்றிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் சி அணியினர்.
4: சார், September 1.
1: இல்லை இல்லை இல்லை, அவ்வளோலாம் தள்ளி போகல. சரி பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். June 7th. பழைய இது பிரகாரம் என்னன்னாக்கா மே மாதம் லாஸ்ட் ஒர்க்கிங் டே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து அதை லைட்டாக மாற்றிருக்காங்க. அது எதுனாலன்னா டு பெட்டர் கேப்சர் கார்பரேட் ஏர்னிங்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அக்கௌண்டிங். நல்லா எல்லா டேட்டாவையும் துல்லியமாக கலெக்ட் பண்ணி அதை வெளியிடுறதுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒரு 6-7 days வாங்கியிருக்காங்க. அதனால தான் 7th June. சப்போஸ் 7th June வந்து உங்களுக்கு சண்டேவாக வருதுன்னாக்கா அது முன்னாடி என்ன ஒர்க்கிங் டேவோ அந்த ஒர்க்கிங் டேல வரும். இப்போ இந்த 25-26 அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனல் எஸ்டிமேட் ஆஃப் ஜிடிபி ரிலீஸ்ட் ஆன் June 5th, சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதும், பர்டிகுலர்லி உங்களை மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நிதியாண்டின் முதல் 3 காலாண்டின் வளர்ச்சிகள் எப்பொழுது வெளியாகும்? இவங்க லாஸ்ட் இது மட்டும்தான் மாற்றிருக்காங்க, Q4 மட்டும்தான். மற்ற 3 எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற 3, ஃபர்ஸ்ட் Q1, Q2, Q3னுடைய ஜிடிபிலாம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க?
4: February 1st.
1: இல்லை இல்லை, எத்தனாவது குவார்டருடைய ஜிடிபியை February 1st ரிலீஸ் பண்ணுவாங்க?
4: ப்ரீவியஸ் குவார்டர்.
1: அதான் ப்ரீவியஸ்னா எந்த குவார்டர் வரும்?
4: ஃபோர்த் குவார்டர்
1: எப்படி வரும்? சரி, நீங்கள் சொல்லுங்கள் ஏ அணியினர்.
2: பொதுவாக 2வது மாதத்தோட கடைசி வேலை நாட்கள்ல.
1: சூப்பர், தட் இஸ் தி ரைட் ஆன்சர்.

பொதுவாக வந்து அந்த காலாண்டு முடிஞ்சவனே ரெண்டாவது மாதத்தினுடைய கடைசி ஒர்க்கிங் டேல தான், அது மற்ற மூணு குவார்டருக்கும் அப்படியே தான் இருக்குது. Q1, Q2, Q3க்கு அப்படியே தான் இருக்குது. Q4க்கு மாத்திரமும் ப்ளஸ் அந்த ஹோல் இயருடைய ஜிடிபியும் இப்போ பார்த்துருக்காங்க. மற்ற மூணும் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. காலாண்டு முடிந்து இரண்டாவது மாதத்தின் கடைசி வேலை தினத்தன்று Q1, Q2, Q3னுடைய ஜிடிபிஸை சொல்ல போகிறாங்க. சரிங்களா, இது வந்து ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? எல்லாம் வர்த்தகம் பற்றி நிறைய கேள்வி வருது.

0: சரிங்களா? இது வந்து ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? எல்லாம் வர்த்தகம் பத்தி நிறைய கேள்வி வருது. இப்ப சொல்லுங்க பாக்கலாம். முதல் கேள்வி ஏ அணிக்கு, நடந்து முடிந்த 25-26 நிதியாண்டில் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை ஆகியவைகளின் மொத்த ஏற்றுமதி எத்தனை பில்லியன் டாலர்களாக உள்ளது? டோட்டல் இம்போர்ட்ஸ் ஆஃப் மெர்கண்டைஸ் அண்ட் சர்வீஸ் புட் டுகெதர் எவ்வளவு? இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு பில்லியன் டாலர்?
1: 841.70
0: துல்லியமா நீங்க சொல்ல முடியுமா? பி அணியினர் துல்லியமா சொல்லணும்.
2: ஆல்மோஸ்ட் நெருங்கி சொல்லிட்டாங்க.
0: நீங்கள் சி அணியினர். சரி, நான் சரியான விடையை சொல்லிடுறேன். 863.1 பில்லியன் டாலர். அதுதான் வந்து 25-26 உடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் போத் மெர்கண்டைஸ் அண்ட் சர்வீஸ் புட்டுகெதர். இதற்கு முந்தைய நிதியாண்டன 24-25 விட சுமார் 4.6% அதிகரித்துள்ளது. இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம், இம்போர்ட்டையும் பார்த்துருவோமா? நீங்கள் சொல்லுங்கள் பி அணியினர். நடந்து முடிந்த 25-26 நிதியாண்டில் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை ஆகியவைகளின் மொத்த இறக்குமதி எத்தனை பில்லியன் டாலர்களாக இருந்தது? டோட்டல் இம்போர்ட்ஸ் போத் மெர்கண்டைஸ் அண்ட் சர்வீஸ் புட்டுகெதர்
2: 300.
0: எக்ஸ்போர்ட்டு பார்த்தீங்க, அப்புறம் எப்படி இம்போர்ட் எப்படி 300 பில்லியன் டாலராக இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள் சி அணியினர். நீங்கள் ஏ அணியினர். சரி, நான் சரியான விடையை சொல்லிடுறேன். எப்படியும் எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் ஜாஸ்தியாக இருக்க போது. 979.4 பில்லியன் டாலர். இது 24-25 ஆண்டின் மொத்த இறக்குமதியை விட சுமார் 6.4% அதிகரித்துள்ளது. சரி, இப்போ அதை விட அடுத்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. சரியா, சி அணிக்கு வருது. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி இம்போர்ட் டியூட்டி எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக சமீபத்தில் உயர்த்தப்பட்டது? முன்னெல்லாம் கோல்டுக்கு ஒரு இம்போர்ட் டியூட்டி இருந்தது, ஒரு பர்சன்டேஜ் இருந்தது. அது இப்போ எவ்வளோ பர்சன்டேஜாக மாற்றிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்.
3: 18%.
0: தப்பு. நீங்கள் ஏ அணியினர்.
4: 6%.
0: சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. 6% இருந்த இம்போர்ட் டியூட்டி இப்போ கோல்டுக்கு 15% ஏற்றிருக்காங்க. ஃப்ரம் May 13 ஆன்வர்ட்ஸ், மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 6%-15% உயர்த்தப்பட்டுள்ளது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? அடுத்த சுற்று மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் பற்றிய ஒரு சுற்று. சரிங்களா, முதல் கேள்வி ஏ அணி, நல்லா கேளுங்கம்மா. இந்தியாவின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், இணைப்பை அதிகரித்தல் மற்றும் தளவாட செலவுகளை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட திட்டத்தின் பெயர் என்ன? இந்த திட்டம் சாலைகள், ரயில்வே நிலையங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் போன்ற பல்வேறு போக்குவரத்து துறைகளை ஒன்றிணைக்கும் ஒரு தேசிய திட்டமாகும். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: PM கதிசக்தி
0: திட்டம். சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. டீம் ஏவுக்கு 10 முழு மதிப்பெண்கள் வந்து சேர்க்கின்றன. இத்திட்டத்தின் மூலம் விநியோக சங்கிலியை மேம்படுத்துதல், பொருளாதார வளர்ச்சியை தூண்டுதல், உற்பத்தி துறையில் போட்டித்தன்மையை ஏற்படுத்துதல் போன்ற நன்மைகள் கிட்ட உள்ளன. அடுத்த கேள்வி பி அணிக்கு. PM ஜன்மன் மிஷன் என்பது யாருக்கான திட்டமாகும்? PM ஜன்மான் மிஷன் என்பது யாருக்கான திட்டமாகும்?
2: ட்ரைபல் பீப்புள்.
0: மிகச்சரியான விடை. பாதிக்கப்பட்ட பழங்குடி குழுக்களின் சமூக பொருளாதார நிலைமைகளை அடிப்படை வசதிகளுடன் நிறைவு செய்வது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இது வீட்டு வசதி, சுத்தமான குடிநீர், சுகாதாரம், கல்வி போன்ற நிலையான வாழ்வாதாரங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டதாகும். அடுத்த கேள்வி சி அணிக்கு. தர்த்தி ஆபா ஜன்ஜாட்டியா கிராம் உத்கர்ஷ் அபியான் என்னும் திட்டம் எதை பற்றியது? தர்த்தி ஆபா ஜன்ஜட்ய கிராம் உத்கர்ஷ் அபியான் என்னும் திட்டம் எதை பற்றியது, இல்லை யாருக்கானது?
3: ட்ரைபல்.
0: அதுதான், ட்ரைபல் பீப்புள். ஓகே, அந்த ட்ரைபல் பீப்புளில் எந்த எது முக்கியமா நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏ அணியினர்.
1: பஞ்சாயத்து ராஜோட அமைப்புகள்.
0: இல்லை இல்லை இல்லை, அது இல்லை. நீங்கள்
2: ட்ரைபல் பீப்புளோட பொருளாதார
0: வளர்ச்சி அதெல்லாம் கரெக்ட் தான். இந்த பழங்குடி கிராமங்கள் அதை முக்கியமாக சொல்லணும், பழங்குடி கிராமங்கள். எனவே பரவாயில்ல, நான் சி அணிக்கும் பி அணிக்கும் தலா 5 மதிப்பெண்கள் கொடுக்குறேன். பழங்குடியின் கிராமங்களின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டம். இந்த திட்டம் கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. சரிங்களா, இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம்.
5: 12 rounds முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 115 points, பி டீம் ஸ்கோர் 90 points, சி டீம் ஸ்கோர் 70 points.
0: அடுத்த சுற்றுக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. இளைஞர்கள் தனியார் நிறுவனத்தில் தன் முதல் வேலை

0: கட்சியை தேர்ந்தெடுத்து சேரும்பொழுது அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 15,000 வழங்கும் திட்டத்தை 15/8/2025 சுதந்திர தினத்தன்று பாரத பிரதமர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். புகழ்பெற்ற இத்திட்டத்தின் பெயர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏனியினர்
1: பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஹர் யோஜனா.
0: சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ, பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நிகர கார்பன் உமிழ்வை 0% குறைத்தல் என்பது ஒரு இலக்கு. எந்த ஆண்டில் நிகர கார்பன் உமிழ்வை 0% இந்தியா இலக்கு கொண்டுள்ளது, நெட் கார்பன் எமிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். பி அணியினர்
2: 2030
0: இல்லை, நீங்கள் சி 2090 இல்லை, நீங்கள்
3: 2047
0: இல்லை இல்லை இல்லை 2047 நல்ல முயற்சி, பட் இல்லை அதையும் தாண்டி போகுது. 2070 தான் இலக்காக கொண்டுள்ளது நெட் கார்பன் எமிஷன் ஜீரோவுக்கு. சரிங்களா, அடுத்த கேள்வி வந்து சி அணிக்கு. இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் நிலையம் எந்த 2 நகரங்களுக்கிடையே விடப்பட்டது? ஃபர்ஸ்ட் வந்தே பாரத்
4: மும்பை.
0: மும்பை டு எங்க நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏ டீம்
3: டெல்லி டு வாரணாசி.
0: டெல்லி டு வாரணாசி மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண் பெறுகிறார்கள். புதுடெல்லிக்கும் வாரணாசிக்கும் இடையே 2019 பிப்ரவரி 15 இது இயக்கப்பட்டது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இப்போ எவ்வளோ ரூபாய் புழக்கத்தில் இருக்குன்னுலாம் பார்த்தோம் சரிங்களா. இப்போ இந்த ரூபாய் நோட்டுகளை தயாரிப்பதற்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதற்கு மத்திய ரிசர்வ் வங்கி எவ்வளவு ரூபாய் செலவிடுகிறது? அதாவது 2025-26 நிதியாண்டில் ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதற்கு எவ்வளவு கோடி ரூபாய்கள் தேவைப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம்.
1: 22 லட்சம் கோடி.
0: இல்ல இல்ல, பிரிண்ட் பண்றதுக்கு அவ்வளவு ரூபாய்னா அப்புறம் என்ன ஆவறது? நீங்கள் பி அணியினர்
2: 4875.2.
0: சூப்பர்ப், 4875.2 crores தான் வந்து 2025-26 ரூபாய் நோட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது. இது வந்து 6372 கோடிகளாக அதற்கு முந்தைய நிதியாண்டில் இருந்தது சரிங்களா. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகிறது. இந்தியாவில் எந்தெந்த இடங்களில் ரூபாய் நோட்டுகள், ரூபாய் நோட்டுத்தாள்கள் தயாரிக்கப்படுகின்றன? ரூபாய் நோட்டுகள் எந்தெந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சி அணியினர் முயற்சி பண்ணுறீங்களா?
4: சார் நாசிக் மகாராஷ்டிரா.
0: சரி.
4: தேவாஸ் மத்திய பிரதேஷ்.
0: சரி.
4: மைசூரு கர்நாடகா.
0: சரி.
4: சால்பனி வெஸ்ட் பெங்கால்.
0: சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் சி. ஸோ டீம் சி 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணிக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது சரிங்களா. இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கும் நாணயங்கள் இந்தியாவில் மொத்தம் எத்தனை இடங்களில் தயாராகின்றன? நாணயம் முதல்ல நீங்க ரூபாய் நோட்டுகள் எங்க தயாராகுதுன்னு சொன்னீங்க சி அணியினர். இப்ப நாணயங்கள் எந்தெந்த இடத்துல மொத்தம் எத்தனை இடத்துல தயாராகுது, அது எந்தெந்த இடங்கள் சொல்லுங்க பார்க்கலாம்.
4: மும்பை மகாராஷ்டிரா, ஹைதராபாத் தெலுங்கானா, கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால், நொய்டா உத்தரப்பிரதேஷ்.
0: சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் சி. 4 இடங்களில் வந்து நாணயங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அது வந்து கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத் மற்றும் நொய்டா. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இதுவும் ஒரு பொது சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணிக்கு. நேஷ்னல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம், இதன் தென் பிராந்திய அலுவலகம் சென்னையில் உள்ளது. அது சென்னையில் எங்குள்ளது? ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். நேஷ்னல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் அது எங்கே இருக்குது சென்னையில்?
1: சிஐடி கேம்பஸ் தரமணி.
0: சிஐடி கேம்பஸ் தரமணி, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. ரொம்ப சிம்பிள்மா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ரப்பர் விளைச்சலுக்கு பெயர் பெற்றது சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ரப்பர் விளைச்சலுக்கு பெயர் பெற்றது?
2: தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி.
0: கன்னியாகுமரி இஸ் ரைட் ஆன்சர். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் எனப்படும் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனம் இந்தியாவில் எங்குள்ளது? சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் எனப்படும் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனம் இந்தியாவில் எங்குள்ளது?
4: பெங்களூர் யஷ்வந்த்பூர்.
0: பெங்களூர் யஷ்வந்த்பூர், ரொம்ப சரி. பெங்களூர் யஷ்வந்த்பூர் தான் இருக்குது. பெங்களூருவில் யஷ்வந்த்பூர் என்னும் இடத்தில் உள்ளது. இது கனரக தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இது ஒரு தன்னாட்சி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆகும். உற்பத்தி துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல் இதன் நோக்கமாகும். இப்போ அடுத்த சுற்று வந்து

0: அதுவும் ஒரு பொது சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணிக்கு, ஆர்ஜிஎஸ்ஏ எனப்படும் ராஷ்டிரிய கிராம ஸ்வராஜ் அபியான் என்னும் திட்டத்தின் மூலம் எந்த அமைப்புகள் வலுப்படுத்தப்படுகின்றன? ராஷ்டிரிய கிராம ஸ்வராஜ் அபியான் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள்,
1: பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு,
0: கிராம பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தான் வலுப்படுத்தப்படுகின்றன. ஏ அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கிராம பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை வலுப்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம் தான் இத்திட்டம். பயனுள்ள உள்ளூர் அரசாங்கங்களாக கிராம பஞ்சாயத்துகள் செயல்பட அவர்களின் நிர்வாக திறமையை வளர்ப்பது, வளர்ச்சி இலக்குகளை நோக்கி பயணிக்கும் பொழுது அதற்கு முக்கிய பங்களிப்பது போன்றவை இத்திட்டத்தின் நோக்கமாகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. நல்ல கேளுங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதனுடைய பழைய பெயர் என்ன? ICAR ரொம்ப பாப்புலர், அது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அதோட பழைய பேர் என்ன?
1: இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்.
0: அதுதான் அதோடைய பழைய பேர், இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இது 1929 ஜூலை 16 தேதி தொடங்கப்பட்டு பின்னர் 1976 ஏப்ரல் 2 தேதி ICAR என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி, டெக்ஸ்டைல் விஷன் 2030 எனப்படும் ஜவுளித்துறை தொலைநோக்கு பார்வையின் முக்கிய இலக்கு என்ன? ஜவுளித்துறை தொலைநோக்கு பார்வை 2030 முக்கிய இலக்கு என்ன?
2: சார், எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணணும்.
0: எக்ஸ்போர்ட்டை ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லுங்க,
2: ப்ரொடியூஸ் பண்ணுறதுதான் ஜாஸ்தி பண்ணணும்.
0: அதாவது அதனுடைய மதிப்பை ஜாஸ்தி பண்ணணும். சரி, சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். 2030 இந்திய ஜவுளித்துறையின் மதிப்பை $350 பில்லியன் மாற்றணும். சரிங்களா? ப்ரொடியூஸ் நிறைய பண்ணிங்கன்னா தான் அதனுடைய மதிப்பு ஜாஸ்தியாகும். ரெண்டாவது, இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியை $100 பில்லியன் 2030 கொண்டு வர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை உலகளாவிய ஜவுளி உற்பத்தி மையமாக மாற்றுவதும் இதன் நோக்கமாகும். பருத்தி விளைச்சல் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதுடன் உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதும் நிலைத்தன்மை மற்றும் மூலப்பொருள் தன்னிறவை ஏற்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இப்போ நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம். யார் முன்னிலையில் வந்திருக்காங்கன்றத பார்த்துருவோம்.
3: 16 முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 150 பி டீம் ஸ்கோர் 115 சி டீம் ஸ்கோர் 105. ஏ டீம் 150 எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஃபாலோட் பை பி வித் 115.
0: 150 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் முதலிடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். அவர்களுக்கு அடுத்து பி அணியினர் 115 மதிப்பெண்களை பெற்று இரண்டாம் இடத்தை பெறுகிறார்கள். சி அணியினர் 105 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் நல்ல பல முக்கியமான தகவல்கள்லாம் பார்த்தோம். பர்டிகுலர்லி ரிசர்வ் பேங்க் பற்றிய தகவல்கள், பிளஸ் பணப்புழக்கம், மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள், இப்படி நல்ல பல சுவையான தகவல்களை நம்ம பார்த்தோம். இது வந்து உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
4: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் என் சக்தி கணேஷ், எஸ் பவித்ரா, பி ஜானவி, டிஜே ஐரன், கே டி ஸ்ரீனிவாஸ், வி பாலாஜி.

0: இன்றைய இளைய பாரதத்தில் மனம் மலரும் தருணம் கவிதை வாசிப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் என் அருண், டி விஸ்வா, எம் ராஜதுரை ஆகியோர்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருண். நான் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த முதுகலை முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகும் தலைப்பு வந்து அம்மா என்ற தலைப்பில் நான் கவிதை வாசிக்க போகிறேன். இவ்வுலகில் உன்னை யாரும் நேசித்திடாத அளவு உன்னை ஒருவள் நேசிக்கிறாள். இவ்வுலகில் உன்னை யாரும் நேசித்திடாத அளவு உன்னை ஒருவள் நேசிக்கிறாள், உனக்காக சுவாசிக்கிறாள். இவ்வுலகிற்கு நீ வருவதற்கு முன்பாகவே உன்னை நேசித்தவள். இவ்வுலகிற்கு நீ வருவதற்கு

முன்பாகவே உன்னை நேசித்தவள், உனக்காக சுவாசித்தவள், தன் குருதியை உணவாக அளித்தவள், உனக்காக அவள் ஆசையெல்லாம் அழித்தவள், தன் குருதியை உணவாக அளித்தவள், உனக்காக அவள் ஆசையெல்லாம் அழித்தவள். நீ அவளை திட்டும் பொழுது வேதனையுடன் சிரித்தவள், நீ அவளை திட்டும் பொழுது வேதனையுடன் சிரித்தவள், உன்னை வெற்றியாளனாக காண துடித்தவள். உனக்காக அவள் பட்ட வேதனைகள் எத்தனையோ, உனக்காக அவள் பட்ட வேதனைகள் எத்தனையோ, உனக்காக அவள் பட்ட காயங்கள் எத்தனையோ. உடல் ஓய்வு பெறும் உறக்கத்தில் கூட கட்டுப்பாடு, உடல் ஓய்வு பெறும் உறக்கத்தில் கூட கட்டுப்பாடு. அத்தனை எலும்புகள் உடையும் வழியில் நீ அழுதாய், அத்தனை எலும்புகள் உடையும் வழியில் நீ அழுதாய், என் அழுகுரல் கேட்டவுடன் நீ எழுந்தாய், என் அழுகுரல் கேட்டவுடன் நீ எழுந்தாய். அவள் வாழ்நாள் முழுவதுமே என்னை பற்றி யோசிப்பவள், அவள் வாழ்நாள் முழுவதுமே என்னை பற்றி யோசிப்பவள், எனக்காக சுவாசிப்பவள். நான் மனதளவில் உடையும் போது, நான் மனதளவில் உடையும் போது, கண்களில் நீர்த்தேங்க நீ ஆறுதல் சொல்வாய், கண்களில் நீர்த்தேங்க நீ ஆறுதல் சொல்வாய். நீ என்னை விட்டு கண்டிப்பாக ஒரு நாள் பிரிந்து செல்வாய், அதை நான் எப்படி சொல்வேன். பூமி இல்லையேல் வானம் இல்லை, பூமி இல்லையேல் வானம் இல்லை, மழை இல்லையேல் நீர் இல்லை, மழை இல்லையேல் நீர் இல்லை, உயிர்வழி இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்வழி இல்லையேல் உயிர்கள் இல்லை. தாயே நீ இல்லையேல் இது எனக்கு உலகமே இல்லை, தாயே நீ இல்லையேல் இது எனக்கு உலகமே இல்லை. உயிர் இருந்தும் உணர்வில்லாத ஒரு உடல், உயிரிருந்தும் உணர்வில்லாத ஒரு உடல், உன் நினைவுகளோடும் ஆசைகளோடும் பயணிக்கிறேன். உயிரிருந்தும் உணர்வில்லாத ஒரு உடல், உன் நினைவுகளோடும் ஆசைகளோடும் பயணிக்கிறேன். நாம் ஒருவரை சார்ந்து வாழ வேண்டுமென்றால் அது அன்னையே, நாம் ஒருவரை சார்ந்து வாழ வேண்டுமென்றால் அது அன்னையே. என்னையும் அரவணைத்தல் என் மூலம் பெற்ற என் சிசுவலும் அரவணைப்பால், தாயாகவும் தாய் கிழவியாகவும், தாயாகவும் தாய் கிழவியாகவும். ஒரு கீறல் என் உடம்பில் ஏற்பட்டாலும் முதலில் துடிப்பது நானில்லை, என் தாயாவாள். ஒரு கீறல் என் உடம்பில் ஏற்பட்டாலும் முதலில் துடிப்பது நானில்லை, என் தாயாவாள். ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அவள் காட்டும் அன்பு போல் யாரும் காட்டவில்லை, ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அவள் காட்டும் அன்பு போல் யாரும் காட்டவில்லை. அம்மாவின் இயல்பே அவள் ஈன்ற சிசுவை மட்டும் ஒழுங்குபடுத்துகின்றது, அம்மாவின் இயல்பே அவள் ஈன்ற சிசுவை மட்டும் ஒழுங்குபடுத்துவதில்லை, அம்மா என கூப்பிடும் மற்ற பிள்ளைகளையும் சரி செய்வாள். நான் பிறந்து வளர்ந்து இளமையடைந்து முதிர்ந்து இறந்தே போனாலும் இன்னும் அச்சிசுவைப் போல பாசம் வைப்பாள் தாய். நான் பிறந்து வளர்ந்து இளமை அடைந்து முதிர்ந்து இறந்தே போனாலும் இன்னும் அச்சிசுவைப் போல பாசம் வைப்பாள் தாய். அவள் என்னை வளர்த்த பிறகு கூறும் அறிவுறுத்தல், அவளின் தொப்புள் கொடியில் துளையிட நொடிக்கு நொடி என்னை பற்றியே நினைக்கும் அன்னையே, உன்னை வாழ்த்த இந்த நொடி கிடைத்த எனக்கு ஒரு வரமாகும். இயற்கையின் காதலை பற்றி சில வரிகள். மண்வாசனை வீசியது, குயில்கள் கூச்சலிட்டு பேசியது, மண்வாசனை வீசியது, குயில்கள் கூச்சலிட்டு பேசியது, மலையை மறைத்தது மேகம், பூமிக்கு ஏற்பட்டது தாகம், மலையை மறைத்தது மேகம், பூமிக்கு ஏற்பட்டது தாகம். கருமேகங்கள் சூழ்ந்தன, மழைத்துளிகள் மண்ணை முத்தமிட்டு வீழ்ந்தன, கருமேகங்கள் சூழ்ந்தன, மழைத்துளிகள் மண்ணை முத்தமிட்டு வீழ்ந்தன, வெள்ளத்தில் எறும்புகள் நீந்தின, வெள்ளத்தில் எறும்புகள் நீந்தின, மின்னல் வெட்டியது இடியின் சத்தம் கிட்டியது, மின்னல் வெட்டியது இடியின் சத்தம் கிட்டியது, பூமித்தாயின் கால்களில் நீர் சேர்ந்தன, பூமித்தாயின் கால்களில் நீர் சேர்ந்தன, சிறிது நேரம் கழித்து இயற்கையின் காதல் ஓய்ந்தன. யாரை நினைத்து அழுகிறது மேகம், யாரை நினைத்து அழுகிறது மேகம், அளவில்லா ஆனந்தமா, கடலளவு சோகமா, இல்லை எவர் மீதாவது கோபமா, கடலளவு சோகமா, இல்லை எவர் மீதாவது கோபமா, பூமியின் மீது அதற்கு மோகமா, பூமியில் வாழும் உயிர்களுக்கு தாகமா, பூமியின் மீது அதற்கு மோகமா, பூமியில் வாழும் உயிர்களுக்கு தாகமா. மேகத்திலிருந்து விழும் அருவியா அல்லது இயற்கை கட்டுப்படுத்தும் கருவியா, மேகத்திலிருந்து விழும் அருவியா இயற்கை கட்டுப்படுத்தும் கருவியா. இன்று வரை இடி துரத்தி கொண்டுதான் இருக்கிறது மின்னலை, இன்று வரை இடி துரத்தி கொண்டுதான் இருக்கிறது மின்னலை. பாவம், இடியின் காதல் நிறைவேறுமோ நிறைவேறாது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து உள்ளம் கொல்லும் பள்ளி. கல்வி எனும் அழகான நாற்று அது நமக்கு தரும் அறிவு எனும் ஊற்று, கல்வி எனும் அழகான நாற்று அது நமக்கு தரும் அறிவு எனும் ஊற்று. தோழா, படிப்பு என்பது அழகான காடு, அதில் செழித்திட நீ தினம் தினம் ஓடு, படிப்பு என்பது அழகான காடு, அதில் செழித்திட நீ தினம் தினம் ஓடு. நமக்காக இருக்கிறது பள்ளி எனும் வீடு, அதையே நீ நாடு என்றும் நாடு, நமக்காக இருக்கிறது பள்ளி எனும் வீடு, அதையே நீ நாடு என்றும் நாடு. கனவிலும் கைவிடாதது கல்வி, நினைவிலும் நீங்க

0: து எம் பள்ளி, கனவிலும் கைவிடாதது கல்வி, நினைவிலும் நீங்காதது எம் பள்ளி. ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பாடம் இந்த அகிலம் வெல்வதற்கு சிறந்த ஓடம். ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பாடம் இந்த அகிலம் வெல்வதற்கு சிறந்த ஓடம். என்னவென்று அழைப்பேன் சொல்லி, படித்திட நினைக்கும் நீயோ ஒரு நல்லி சிறு நல்லி. என்னவென்று அழைப்பேன் சொல்லி, படித்திட நினைக்கும் நீயோ ஒரு நல்லி சிறு நல்லி. எழுந்து வா துள்ளி தோழா, எழுந்து வா துள்ளி. இவ்வுலகம் அழைக்கும் மாணவன் என்ற பெயர் சொல்லி, இவ்வுலகம் அழைக்கும் மாணவன் என்ற பெயர் சொல்லி. கல்வி எனும் அழியாச் செல்வம் பள்ளி எனும் சோலைக்கு செல்வோம். கல்வி எனும் அழியாச் செல்வம் பள்ளி எனும் சோலைக்கு செல்வோம். அதை கற்று வாழ்வில் வெல்வோம், அதை கற்று வாழ்வில் வெல்வோம். படி படி, ஏடுகளை மட்டுமல்ல உந்தன் மனக்கோடுகளை தாண்டியும் படி. படி படி, ஏடுகளை மட்டுமல்ல உந்தன் மனக்கோடுகளை தாண்டியும் படி. இருந்திடு நேர்மையாக மாறிவிடும் உன் புத்தி கூர்மையாக. இருந்திடு நேர்மையாக மாறிவிடும் உன் புத்தி கூர்மையாக. பள்ளி என்பது கோவில், அதில் நடக்கும் தேர்வு என்பது வேள்வி. பள்ளி என்பது கோவில், அதில் நடக்கும் தேர்வு என்பது வேள்வி. மதிப்பெண் என்பது வரம், அதை பெறுவது உமது திறம். மதிப்பெண் என்பது வரம், அதை பெறுவது உமது திறம். நான் பள்ளியை பற்றி பேசுகிறேன், இப்பள்ளி என் கல்வியை பற்றி பேசும். நான் பள்ளியை பற்றி பேசுகிறேன், இப்பள்ளி என் கல்வியை பற்றி பேசும். சோலை இல்லை என்று சோர்ந்து விடாதே, சாதனை நிகழ்த்த நீ வந்திடு. சோலை இல்லை என்று சோர்ந்து விடாதே, சாதனை நிகழ்த்த நீ வந்திடு. மணல் பரப்பு என்று எண்ணிவிடாதே தோழா, இது மதிபூமி என்று நம்பிவிடு. மணல் பரப்பு என்று எண்ணிவிடாதே தோழா, இது மதிபூமி என்று நீ நம்பிவிடு. இந்தியா என்பது தேசம், அதுவே உனது சுவாசம். இந்தியாவின் எதிர்காலம் பள்ளி. இந்தியா என்பது தேசம், அதுவே உனது சுவாசம். இந்தியாவின் எதிர்காலம் பள்ளி, இது என்றென்றைக்கும் வெள்ளி விடி வெள்ளி. படிப்போம் படிப்போம், பார் போற்ற படிப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டி விஸ்வா. நான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு படிக்கிறேன். இன்றைக்கி நான் உழுபவர்களே மகத்தானவர்கள் அந்த தலைப்பில் கவிதை படிக்க போகிறேன். ஏர் உழுது வாழ்ந்தவனை தாழ்ந்தவன் என்று மிதிக்கும் மதிக்கட்ட மானிடரே. ஏர் உழுது வாழ்ந்தவனை தாழ்ந்தவன் என்று மிதிக்கும் மதிக்கட்ட மானிடரே. நின் தமணியின் தூய இரத்தமோ சிறையின் அணியாய இரத்தமோ. நின் தமணியின் தூய இரத்தமோ சிறையின் அணியாய இரத்தமோ. நீ தாழ்த்தும் தாழ்ந்தவன் தானமாக கொடுத்தது, அதற்கான உன் கைமாறு அவனை மானபங்கப்படுத்தியது. நீ தாழ்த்தும் தாழ்ந்தவன் தானமாக கொடுத்தது, அதற்கான உன் கைமாறு அவனை மானபங்கப்படுத்தியது. நமக்காக சகதியில் இறங்கியவன் கேட்போரின்றி சவப்பெட்டியில் இறங்குகிறான். நமக்காக சகதியில் இறங்கியவன் கேட்போரின்றி சவப்பேட்டியில் இறங்குகிறான். எந்த வகையில் தாழ்ந்தவனான்? கருத்த நிறமுடையதாலா, வெளுத்த மனமுடையதாலா, சிவந்த கரமுடையதாலா, கடின உழைப்புடையதாலா? எந்த வகையில் தாழ்ந்தவனவன்? கருத்த நிறமுடையதாலா, வெளுத்த மனமுடையதாலா, சிவந்த கரமுடையதாலா, கடின உழைப்புடையதாலா? காளையை பூட்டி உழைக்கும் அவன் தாழ்ந்தவனும் அல்ல. ஜாதியை காட்டி பிழைக்கும் நீ உயர்ந்தவனும் அல்ல. காளையை பூட்டி உழைக்கும் அவன் தாழ்ந்தவனும் அல்ல. நீ சொல்லும் தாழ்ந்த குடியிலும் உன் தாயின் தொப்புள் கொடியிலும் உள்ள குருதி ஒன்றுதான். நீ சொல்லும் தாழ்ந்த குடியிலும் உன் தாயின் தொப்புள் கொடியிலும் உள்ள குருதி ஒன்றுதான். விழிகள் ஒன்றானாலும் பார்வையின் விதத்தில் வேறுபடுகிறது. விழிகள் ஒன்றானாலும் பார்வையின் விதத்தில் வேறுபடுகிறது. உழைப்பின் வர்க்கம் உங்களிடம் சிக்கி பாடுபடுகிறது. உழைப்பின் வர்க்கம் உங்களிடம் சிக்கி பாடுபடுகிறது. அவனிலேயே நீ உயிர் வாழ வழியில்லை. அவனிலேயே நீ உயிர் வாழ வழியில்லை. பார் இயந்திரம் இவன் மூலம்தான் இயங்குகிறது. உன் குழந்தையே உன்னிடம் பேச தயங்குகிறது. உன் குழந்தையே உன்னிடம் பேச தயங்குகிறது. அரசியல் சட்டமோ அன்றாடம் உறங்குகிறது. தட்டி கேட்க காவல் நிலையம் தயங்குகிறது. சில்லறை காசுக்கு நாட்டு ஜனம் கையேந்துகிறது. எண்ணற்ற கண்களுடன் கடவுள் என்னதான் செய்கிறது. இறுதியாக, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்ற சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் பொன்மொழிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு நாட்டின் நிலைமை. எங்கள் ஊரை சுற்றிலும் சோக சாக்கடை ஓடுகிறது. மனித விலங்குகள் இன பாகுபாட்டை மட்டுமே பாடுகிறது. உலகில் அதிக பேர் போன நாடும் எங்களுடையதே, அதிக விலை போன நாடும் எங்களுடையதே. தாயையும் தாய் மொழியையும் விரட்டிவிடும் மதிக்கட்ட அறிவாளிகளும் மதுவிற்கும் பணத்திற்கும் உரிமையை விற்கும் மகத்தான மடையர்கள் அதிகம். கடலில் மீன்களை காட்டிலும் நெகிழிகள் அதிகம். மரங்களை காட்டிலும் வெட்டப்படும் மரங்கள் அதிகம். கூடாரங்களை காட்டிலும் அடுக்குமாடிகள் அதிகம். உழைத்து கொண்டே இருக்கும் மனிதரிடையில் சுரண்டி தின்னும் கண்ணுக்கே தெரியாத சுறாக்கள் அதிகம். உழைத்து கொண்டே இருக்கும் மனிதரிடையில் சுரண்டி தின்னும் கண்ணுக்கே

0: தெரியாத சுறாக்கள் அதிகம். முயற்சியால் முன்னேறும் சாமானியர்களை சற்றும் மதிக்காமல் மிதிக்கும் ஆளுமைகள் அதிகம். முயற்சியால் முன்னேறும் சாமானியர்களை சற்றும் மதிக்காமல் மிதிக்கும் ஆளுமைகள் அதிகம். இதுவே நாட்டின் நிலைமை. இறை காக்கும் மையம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாசேன் என்ற திருக்குறளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாராஜதுரை. நான் உலகத் தமிழர்ச்சி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். இப்போது நான் பேச வந்துள்ள தலைப்பு வந்து தாய் தமிழ் வழியில் கல்வி. உலகிலே சிறந்த என் தமிழ்மொழியை புகழ்ந்து பாட எனக்கு ஒரு வாய்ப்பு. சிறந்த மொழி தமிழ்மொழி, அதுதானோ தாய்மொழி? சிறந்த மொழி தமிழ்மொழி, அதுதானோ என் தாய்மொழி? தாய்மொழிக்கு என் வணக்கம். உன்னில்தான் நான் பிறந்தேன், உன்னில்தான் நான் வளர்ந்தேன், உன்னில்தான் நான் கற்றேன். உன்னில்தான் நான் பிறந்தேன், உன்னில்தான் நான் வளர்ந்தேன், உன்னில்தான் நான் கற்றேன். உன்னை என் தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கும் உன்னை என் தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கும் நிகராய் வைத்தேன். ஏன் நீயும் என் தாய்தானே, ஏன் நீயும் என் தாய்தானே. தமிழை நான் தேர்ந்தெடுத்தேனா இல்லை தமிழ் என்னை தேர்ந்தெடுத்ததா தெரியவில்லை. தமிழை நான் தேர்ந்தெடுத்தேனா இல்லை தமிழ் என்னை தேர்ந்தெடுத்ததா தெரியவில்லை. தமிழ் மீது கொண்ட காதல், தமிழ் மீது கொண்ட காதல் என்னை கல்லூரியிலும் தமிழ் எடுக்க வைத்தது. தமிழ் மீது கொண்ட காதல் என்னை கல்லூரியிலும் தமிழ் எடுக்க வைத்தது. என் சிந்தைக்கு எட்டவில்லை, என் சிந்தைக்கு எட்டவில்லை. இருப்பினும் கவிஞர்கள் கூறுகிறார்கள் கவிக்கே கவிதை எழுத வேண்டுமென. இருப்பினும் கவிஞர்கள் கூறுகிறார்கள் கவிக்கே கவிதை எழுத வேண்டுமென. நானோ சிறிது நேரம் சோகமுற்றேன், நானோ சிறிது நேரம் சோகமுற்றேன். உன்னை எப்படி என்னுள் கலப்பதென்று, உன்னை எப்படி என்னுள் கலப்பதென்று. பிறகு சிந்தித்து பார்த்தேன் என் பிறப்பிலே நீ கலந்து விட்டாய் என்று. பிறகு சிந்தித்து பார்த்தேன் என் பிறப்பிலே நீ கலந்து விட்டாய் என்று. தமிழை ஒழிக்க வேண்டும் என நினைத்த அயல் நாட்டு நண்பர்களே, தமிழை ஒழிக்க வேண்டும் என நினைத்த அயல் நாட்டு நண்பர்களே, உம் மூத்த குடியும் எம் தமிழ் மூச்சுதானே, உம் மூத்த குடியும் எம் தமிழ் மூச்சுதானே. இதுதான் அன்னையின் சிறப்பு, இதுதான் தமிழின் சிறப்பு, இதுவே தாய்மொழியின் சிறப்பு. இதுதான் அன்னையின் சிறப்பு, இதுதான் தமிழின் சிறப்பு, இதுவே தாய்மொழியின் சிறப்பு. நான் உன்னை பேச தொடங்கிய நாட்கள் இன்னும் என் மனதில் மலராய் மலர்கின்றன. நான் உன்னை பேச தொடங்கிய நாட்கள் இன்னும் என் மனதில் மலராய் மலர்கின்றன. உன்னை யாராலும் என்னிடமிருந்து பிரிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. உன்னை யாராலும் என்னிடமிருந்து பிரிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. என் உயிர் மாண்டு போகும் நிலை வந்தாலும், என் உயிர் மாண்டு போகும் நிலை வந்தாலும், உம்மை மறவாது எம் நெஞ்சம், உம்மை மறவாது என் நெஞ்சம். மறுபிறவி எடுத்தாவது சிசுவின் மழலையில் உம்மை கொஞ்சும், மறுபிறவி எடுத்தாவது சிசுவின் மழலையில் உம்மை கொஞ்சும். என் உறவுகளை இழந்தால், என் உறவுகளை இழந்தால் அகதியாவேன் என நினைத்தேன். ஆனால் இல்லை, நீயோ என் உறவாகிறாய், நீயோ என் உறவாகிறாய். நான் படைத்த கவிதையும் நீயே, ஞானிகள் படித்த காவியமும் நீயே, காப்பியமும் நீயே. நான் படைத்த கவிதையும் நீயே, ஞானிகள் படைத்த காவியமும் நீயே, காப்பியமும் நீயே. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் என கூறுகிறார்கள் ஞானிகள். உம்மை மட்டும் பருக பருக அமிர்தமாகிறாய், எவ்வாறு? உம்மை மட்டும் பருக பருக அமிர்தமாகிறாய், எவ்வாறு? கரையும் காக்கையிடம் கூட உரையாடும் கொஞ்சும் தமிழ் உள்ளது, கரையும் காக்கையிடம் கூட உரையாடும் கொஞ்சும் தமிழ் உள்ளது. பள்ளியின் வகுப்பறையில் உள்ளே மேசையின் சத்தமே என் செவிகளில் கேட்ட முதல் ஓசையாகும். கல்லூரி வாழ்க்கையிலும் பள்ளி வாழ்க்கையிலும் கல்விதான் சிறந்தது, தாய்மொழிதான் சிறந்தது என்று நினைத்தேன். எட்டா உயரத்தில் நீ இருப்பினும், எட்டா உயரத்தில் நீ இருப்பினும், தோல்வியடைவேன் என தெரிந்தும், தோல்வியடைவேன் என தெரிந்தும் முயற்சித்தேன் கவிப்பாட, அதில் நான் வெற்றியும் பெற்றேன். முயற்சித்தேன் கவிப்பாட, அதில் நான் வெற்றியும் பெற்றேன். தமிழ் வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, தாய்மொழி வாழ்க. நன்றி, வணக்கம். இப்போ நான் பேச வந்துள்ள தலைப்பு வந்து மனித வாழ்வின் வரம் இயற்கை. இயற்கையே முதலில் உன்னை வணங்குகிறேன், இயற்கையே முதலில் உன்னை வணங்குகிறேன். மனித குலத்தின் வரம் நீ, மனித குலத்தின் வரம் நீ. நீ யாரென்று தெரியவில்லை ஆனால் என் இனத்திற்கு உதவுகிறாய், நீ யாரென்று தெரியவில்லை ஆனால் என் இனத்திற்கு உதவுகிறாய். உன்னை யாரென்று கருதுவது, நண்பனா சகோதரனா தகப்பனா? நீயே சொல். உன்னை யாரென்று கருதுவது, நண்பனா சகோதரனா தகப்பனா? நீயே சொல். உயிர்வழி பெற்று என்னை பெற்றவள் தாய்ப்பால் தந்தால் நீயோ உயிர்வழியாய் சுவாசப்பால் தருகிறாய். உயிர்வழி பொறுத்து என்னை பெற்றவள் தாய்ப்பால் தந்தால் நீயோ உயிர்வழியாய் சுவாசப்பால் தருகிறாய். உன்னை பார்க்க என் விழிகளுக்கு கொடுத்து வைக்கவில்லை, உன்னை பார்க்க என் விழிகளுக்கு கொடுத்து வைக்கவில்லை. உணரத்தான் முடி

0: என்று சொல்லிவிட்டாய். எனக்கு வருத்தமாயிற்று. நான் உன்னை வினா கேட்கிறேன். நான் உன்னை ஒரு வினா கேட்கிறேன். என் மூத்த குடியின் பசியை எப்படி உணர்ந்தாய்? பசி உள்ள வயிற்றுக்கு உணவு தந்தாய், இன்னும் என்ன செய்ய உள்ளாய்? பசி உள்ள வயிற்றுக்கு உணவு தந்தாய், இன்னும் என்ன செய்ய உள்ளாய்? மனித குணங்களையும் நீயே கூறுகிறாய், நன்மைகளாகட்டும் தீமைகளாகட்டும். மனித குணங்களையும் நீயே கூறுகிறாய், நன்மைகளாகட்டும் தீமைகளாகட்டும். திருடுவது தப்பாயிற்று, திருடுவது தப்பாயிற்று. பின்பு ஏன் இப்படி செய்தாய் நீ? பருதியிடமிருந்து ஒளியை திருடி மதியிடம் தந்தாய். பருதியிடமிருந்து ஒளியை திருடி மதியிடம் தந்தாய். ஓ, கருமை நிறைந்த வானத்தில் வெளிச்சம் பரப்பவா? கருமை நிறைந்த வானத்தில் வெளிச்சம் பரப்பவா? எதற்காக இந்த நாடகம்? இன்னும் எவ்வளவு நன்மை செய்வாய்? குடிக்க நீரில்லை என்றால் மழை தருகிறாய், குடிக்க நீரில்லை என்றால் மழை தருகிறாய், உணவில்லை என்றால் கனி தருகிறாய். நில் நில் நில், எதையும் உனக்கு அளவாக தர தெரியாதா? தந்தால் அளவுக்கு மீறி ஆபத்து தருகிறாய், தந்தால் அளவுக்கு மீறி ஆபத்து தருகிறாய். இல்லையெனில் நாங்கள் இருப்பதை மறந்து விடுகிறாய். மன்னித்துவிடு, மன்னித்துவிடு. உன்னை தவறாக காட்டிட முயற்சித்தேன், அதில் நான் தோற்றுவிட்டேன். உன்னை தவறாக காட்டிட முயற்சித்தேன், அதில் நான் தோற்றுவிட்டேன். புரிந்து கொண்டேன். என்றும் மனித வாழ்வின் தேவையும் நீயே, வரமும் நீயே. என்றும் மனித வாழ்வின் தேவையும் நீயே, வரமும் நீயே. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை மனம் மலரும் தருணம் கவிதை வாசிப்பு நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.

0: இதுவரை இளைய பாரதம் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசை பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரங்கீலா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பாடியிருப்பது.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரை இசையில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் பாடியிருப்பது.

0: இதுவரை திரைகானம் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் இப்போது நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அலைவரிசையில் பகல் 12:10 சங்கீத சாரல், வி ஸ்ரீராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின் ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 பெருமைமிகு பாரதம், கங்கை கொண்ட சோழபுரம் உரைச்சித்திரம் எழுதியவர் நந்தினி, 2:15 திரைகானம், மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகானம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ், 7:25 பண்ணச்செய்தி, 7:30 உழவர் உலகம், கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள், உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஊட்ட சக்தியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லபாண்டியன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகானம், 8:45 ஆங்கில நிகழ்ச்சி. Why Pygmalion Matters Today, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவின் நாடகம் குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் ஸ்னேகா அவர்கள். 10 மணிக்கு அகில பாரத இசையில் பிரபாத் முகோபாத்யாய் அவர்களின் சந்தூர் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 101.4 ரெயின்போ பண்பலையில் பகல் 1 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். சோழர் காலத்திய செப்பேடுகள் நேர்முகத்தில் பங்கேற்பவர் முனைவர் இ ஜீவா அவர்கள், உரையாடுபவர் பொன்சந்திரன். 2:15 ரெயின்போ மெலடி சிதமாய் இசையாய். 3:02 அறிவோம் ரசிப்போம். 6 மணிக்கு டிரைவ் டைம் இசன் மியூசிக். 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து

0: போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் பகல் 1:10 ஸ்ரீ ஐயப்பன் சரித்திரம் இசைப்பெயருரை நிகழ்த்தியுள்ளவர் தஞ்சாவூர் ஜெயந்தி ஜானகிராமன் அவர்கள். 2:30 திரைகாலம், 3 மணிக்கு கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசையில் வரலட்சுமி அனந்தகுமார் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, அதற்கு முன்னதாக 6:10 விஸ்லேஷன் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 7:10 8:40 திரைகாலம், 8:10 பழமைக்கு பல்லாண்டு நாடகம், எழுதியவர் எஸ்ஆர்ஜி சுந்தரம், நடிப்பு கே நேதாஜி, எஸ் நம்பிராஜன், எஸ் ராமகிருஷ்ணன், ஆர் என் பாலதாசன், சுகணேஸ்வரன், டி சாந்தி, எஸ் தமிழரசி, அமைப்பு சங்கர்ஜி, 7:50 செய்தி கதம்பம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். நேர்களே, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலைகள் பிற்பகல் 3 மணிக்கு பிஏ ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம். நடித்தவர்கள் சூர்யா, ஜோதிகா, விஜயகுமார், நாசன், டெல்லி கணேஷ், கோவை சரளா, வடிவேல் ஆகியோருடன் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா. கதை வசனம் இயக்கம் வசந்த், அமைப்பு வி குமார். 8:05 எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தவிட்டா பதிவுகளோடு எழுத்தாளர் மற்றும் திரைப்பட நடிகர் செல்வமுருகன் அவர்கள், உடன் உரையாடுபவர் நரேன்குமார். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has embarked on a 3-day state visit to Seychelles this morning. During the visit, Mr. Modi will participate in the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honour. In his departure statement, the Prime Minister said that Seychelles is a valued maritime neighbour and a key partner in India's Vision Mahasagar and its commitment to the Global South. He said that this year marks the 50th anniversary of diplomatic relations between the two countries, founded on mutual trust, shared democratic values, respect for diversity and strong people-to-people ties. The Prime Minister said that he is looking forward to holding discussions with the President of Seychelles, Dr. Patrick Hermini, to strengthen the enduring friendship between the two nations and deepen cooperation for the progress and prosperity of the people in the Indian Ocean region. Mr. Modi said that during the visit, he will have the honour of becoming the first Indian Prime Minister to address the National Assembly of Seychelles. Union Home and Cooperation Minister Amit Shah will launch cooperative-based taxi service, Bharat Taxi, in 14 major cities in Gujarat at the Mahatma Mandir in Gandhinagar today. Mr. Shah, who is on a 3-day visit to Gujarat, is also scheduled to launch several key initiatives and chair review meetings. Our correspondent reports that along with Chief Minister Bhupendra Patel, Deputy Chief Minister Harsh Sanghvi, representatives from cooperative sector and more than 4,000 drivers will participate in the program. U.S. Secretary of State Marco Rubio has praised Prime Minister Narendra Modi's leadership, saying India has made significant economic progress and is playing a bigger role on the global stage. In an interview with a news agency at the White House, Rubio said the Trump administration viewed India as one of the United States' closest strategic partners. He said Prime Minister Modi has led a country that is making strong economic gains and becoming an increasingly influential global power. Rubio also said the relationship between Prime Minister Modi and President Donald Trump is very close, adding that it is important for diplomacy. U.S. Vice President J.D. Vance has warned Iran that any future aggression would be met with force, hours after the United States carried out military strikes on Iranian targets. In a post on X, Vance said Iran had signed a ceasefire agreement and that the United States had honored it. He added that any disputes over the agreement should be resolved through dialogue, but warned that violence would receive a military response. The U.S.

0: 8.75 lakh voters in 2025, including over 4.23 lakh males and 4.51 lakh female electors. The Agricultural and Processed Food Products Export Development Authority has facilitated the first commercial export of geographical indication GI tagged Rewa Sundarja mangoes from Madhya Pradesh to the United Arab Emirates. Commerce and Industry Ministry said that this is a significant step in promoting India's unique agricultural products in global markets. The IMD has forecast heavy to very heavy rainfall over sub-Himalayan West Bengal, Sikkim, Assam and Meghalaya today. The Met Department predicted heavy rainfall over Bihar, Chhattisgarh, Konkan, Goa, coastal Andhra Pradesh, coastal Karnataka, Tamil Nadu, Puducherry, Kerala, Mahe and in some parts of the Northeast India. In football, Egypt has reached the knockout stage of the FIFA World Cup for the first time after a 1-1 draw with Iran in the final Group G match. Iran's Ramim Rezalian was named player of the match. In another Group G match, Belgium defeated New Zealand 5-1 to finish at the top of the group. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் போது வி ஸ்ரீராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் மகா கணபதி மனசா ஸ்மராமி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டை ராகம், ஏகதாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை வி ஸ்ரீராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெற கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின்போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகள் உடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100

0: 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976 உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
1: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மட பண்பாடு, இதே நம்மட கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ஏன் இலக்கணமும் மாறும் வச்சே ஒன்னும் மூணாகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. பச்சே நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது. சரே, நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நிறையும். எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸே கரெக்ட். இது குறைச்சு ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்டு. குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி குட் பை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தன்.
0: பொய் சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
2: கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு, 2 நிமிஷத்துக்கு ஒரு ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
3: கோர்ட்டுக்கு வந்தால் கேசுகளிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவின் நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
2: கரெக்ட், கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்.
0: திரையுலகில் நடிகர், இயக்குநர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின்

0: ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைபேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிக்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மணிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று முதல் 30ஆம் தேதி வரை தென்தமிழ்நாடு கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடல் பகுதிகள், கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், ஆந்திர வடக்கு கடலோரப் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40-60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் சொல்லப்பட்ட நாட்களில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். தொடர்ந்து இடம்பெறுவது மெல்லிசை பாடல்கள். தொடக்கமாக TL தியாகராஜன் பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை ஒலித்தவை மெல்லிசை பாடல்கள். நேரம் இப்போது 1 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடரும் அடுத்த நிகழ்ச்சி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் ₹3 லட்சம் வரையிலான குறுகிய கால விவசாய கடன்கள் 7% வட்டி விகிதத்தில் வழங்கப்படுகின்றன. விவசாயிகள் 1.5% வட்டி மானியம் மற்றும் 3% சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தும் ஊக்கத்தொகை ஆகியவற்றை பெறுவதால் பயனுள்ள வட்டி விகிதம் ஆண்டுக்கு 4% குறைகிறது. மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இலக்கு வட்டி விகிதத்தை பொறுத்தவரை வேளாண்மை மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்காக, அதாவது கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளம் போன்றவற்றிற்கு ₹3 லட்சம் வரையிலான குறுகிய கால கடன்கள் ஆண்டுக்கு 7% என்ற சலுகை வட்டி விகிதத்தில் கிடைக்கின்றன. சரியான நேரத்தில் திருப்பி செலுத்துவதற்கான ஊக்கத்தொகை தங்களது கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு 3% வட்டி நிவாரணம் வழங்கப்படுகிறது. இதனால் பயனுள்ள வட்டி விகிதம் 4% மாறுகிறது. கடன் வரம்பு மற்றும் மானியம் 3 லட்சம் வரையிலான கடன்களுக்கு கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு 1.5% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. பிணையமில்லா கடனை பொறுத்தவரை பிணையமில்லா விவசாய கடன்களுக்கான வரம்பு 1 கடனாளிக்கு ₹2 லட்சம் ஆகும். கால அளவு, இந்த திட்டம் 1 வருடம் வரையிலான குறுகிய கால கடன்களை வழங்குகிறது. பொதுத்துறை வங்கிகள், தனியார் துறை வங்கிகள், மண்டல கிராமிய வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளால் வழங்கப்படும் கிசான் கடன் அட்டைகள், அதாவது KCC மூலம் பெறலாம். பேரிடர் நிவாரணத்தை பொறுத்தவரை இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் சமயங்களில் விவசாயிகள் 1 ஆண்டு வரை வட்டி நிவாரணம் பெறலாம். இது 5 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம். பயன்களும் நோக்கமும் விவசாயிகளுக்கு குறிப்பாக நடைமுறை மூலதனத்திற்காக கட்டுப்படியான கடன் கிடைப்பதை உறுதி செய்து அதன் மூலம் விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பதே இதன் முதன்மை நோக்கமாகும். இது விவசாயத்திற்கு ஆதரவளிப்பதற்கும் விவசாயிகள் குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கடன் சுமையை குறைப்பதற்கும் அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது.
1: இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம்,

0: டிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
2: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
1: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
3: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
4: This is Akashwani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has embarked on a 3-day state visit to Seychelles this morning. During the visit, Mr. Modi will participate in the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honour. In his departure statement, the Prime Minister said, Seychelles is a valued maritime neighbour and a key partner in India's Vision Mahasagar and its commitment to the Global South. He said this year marks the 50th anniversary of diplomatic relations between the two countries, founded on mutual trust, shared democratic values, respect for diversity and strong people-to-people ties. The Prime Minister said he is looking forward to holding discussions with the President of Seychelles, Dr. Patrick Hermini, to strengthen the enduring friendship between the two nations and deepen cooperation for the progress and prosperity of the people in the Indian Ocean region. During the visit, Prime Minister Modi will have the honour of becoming the first Indian Prime Minister to address the National Assembly of Seychelles. Meanwhile, Seychelles has backed India's bid for a permanent seat on the United Nations Security Council. Speaking ahead of Prime Minister Modi's arrival in the island nation, Seychelles Foreign Minister Barry Ford said the current global order and international institutions need reforms to reflect present-day realities. U.S. Secretary of State Marco Rubio has praised Prime Minister Narendra Modi's leadership, saying India has made significant economic progress and is playing a bigger role on the global stage. In an interview with a news agency at the White House, Mr. Rubio said the Trump administration viewed India as one of the United States' closest strategic partners. He said Prime Minister Modi has led a country that is making strong economic gains and becoming an increasingly influential global power.
5: Prime Minister Modi and what he's done. I mean, he leads a country that's making incredible gains economically and is really coming into its own as sort of a global power, a country that's increasingly accounted for on decisions being made on the global stage.
4: Punjab police has busted another cross-border illegal arms smuggling network in Amritsar and apprehended 4 accused today. Police have recovered 10 sophisticated pistols along with live cartridges from their possession. This is the second major arms recovery in Amritsar within the last few days. According to police, in both cases, the arrested accused were acting on the directions of a foreign-based smuggler and were receiving illegal weapon consignments through cross-border routes for onward supply to criminal elements. Further investigation is underway. Union Home and Cooperation Minister Amit Shah inaugurates cooperative-based taxi service Bharat Taxi in 14 major cities in Gujarat at the Mahatma Mandir in Gandhinagar. Mr. Shah, who is on a 3-day visit to Gujarat, is also scheduled to launch several key initiatives and chair review meetings. Vice President C.P. Radhakrishnan says the strength of any economy across the world lies in the contribution of its MSME sector. Addressing an event on MSME Day 2026 in New Delhi, he said, in India, the MSME sector represents the courage and entrepreneurial spirit of first-generation entrepreneurs. The Vice President noted that the sector contributes nearly 50% of the country's total

0: it. He added that any disputes over the agreement should be resolved through dialogue and warned that violence would receive a military response. The IMD has forecast heavy to very heavy rainfall over sub-Himalayan West Bengal, Sikkim, Assam and Meghalaya today. The Met Department predicted heavy rainfall over Bihar, Chhattisgarh, Konkan, Goa, coastal Andhra Pradesh, coastal Karnataka, Tamil Nadu, Puducherry, Kerala, Mahi and in some parts of the northeast India. And in football, Egypt have reached the knockout stage of the FIFA World Cup for the first time after a 1-1 draw with Iran in their final Group G match. Iran's Ramin Rezaian was named player of the match. Egypt finished the group stage unbeaten and qualified as runners-up. They will now face Australia in the round of 32. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 1:10.
2: ஆகாஷ்வாணி
3: பெருமை மிகு பாரதம். கங்கை கொண்ட சோழபுரம் சித்திரம். எழுதியவர் வி. நந்தினி.
4: தமிழக வரலாற்றில் சோழ மன்னர்கள் மங்கா புகழை கொண்டிருக்கின்றனர். ஆட்சித்திறன், போர் வெற்றி, வணிகம், நீர் மேலாண்மை என சோழர்களின் ஆட்சி குறித்த பெருமைகள் பல உண்டு. அவர்கள் தமிழகத்தில் எழுப்பிய கோவில்களும் கட்டமைத்த ஊர்களும் இன்றும் சோழர்களின் பெருமையை கூறிக் கொண்டிருக்கின்றன.
5: அதில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தனி பெருமை உண்டு. கோவில் மட்டுமல்லாமல் சோழ ஆட்சியின் தலைநகரமாக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் என பல சிறப்புகள் உள்ளன. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளும் அதன் கலையழகுமிக்க சிற்பங்களும் பரந்து விரிந்த அமைப்பும் சோழர்களின் பெருமைகளுக்கு கட்டியம் கூறுவதாக உள்ளன.
4: முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் வரை தஞ்சை சோழர்களின் தலைநகராக விளங்கியது. அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகராக மாறியது.
5: வணிகர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் ஏற்றுமதி வணிகம் நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் ராஜேந்திர சோழன் சிந்தித்து செயல்படுத்திய திட்டத்தின் இறுதி வடிவம்தான் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரம் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றாக உள்ளது. சுமார் 250 ஆண்டுகள் சோழ அரசர்களின் தலைநகராக விளங்கிய பெருமை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு உண்டு.
4: பல புகழ் மாலைகளை சூடியிருக்கும் ராஜேந்திர சோழன் வடக்கே கங்கை வரை தன் படைகளை அனுப்பி வெற்றி பெற்றதன் அடையாளமாக அவர் கங்கை கொண்டான் என்ற பெயரை பெற்றார். அதன் தொடர்ச்சியாகத்தான் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் இம்மாபெரும் நகரை கட்டி எழுப்பி சோழர்களின் தனிப்பெரும் ஒப்பற்ற அடையாளமாக விளங்கும் கங்கை கொண்ட சோழீச்சரம் என்னும் கோவிலை கட்டினார்.
5: கங்கை கொண்டான், கங்காபுரி, கங்கா குண்டம், கங்கை மாநகர் என இந்த ஊருக்கு பல பெயர்கள் உண்டு.
4: தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் கழித்து கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் பல விதங்களில் பெரிய கோவிலுடன் தனித்து அழகுற விளங்குகிறது. இக்கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது.
5: பல வரலாற்று தடங்களை தன்னகத்தே கொண்டுள்ள கங்கை கொண்ட சோழபுரம் குறித்து இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக தெரிந்து கொள்ளவிருக்கிறோம்.
4: இந்த கோவிலை கட்டிய ராஜேந்திர சோழனின் கல்வெட்டு இக்கோவிலில் இல்லை. மாறாக ராஜேந்திரனின் மூன்றாம் மகன் வீரராஜேந்திரன் குறித்த கல்வெட்டுதான் இங்குள்ள கல்வெட்டுகளிலேயே தொன்மையானது. 216 வரிகள் கொண்ட மிகப்பெரிய கல்வெட்டாக இது உள்ளது. தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை 2005 வெளியிட்ட கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் அகழ் வைப்பகம் எனும் நூலில் பல தகவல்கள் இது குறித்து காண கிடைக்கின்றன.
5: இந்த கல்வெட்டை இங்கு பொறிக்கும்படி வீரராஜேந்திரன் ஆணையிட்டிருக்கிறார். காஞ்சிபுரத்திலிருந்து அரண்மனையில் அமர்ந்திருந்த போது இவ்வாணையிட்டான் என அந்த கல்வெட்டு கூறுகின்றது.
4: இக்கல்வெட்டு வீரராஜேந்திரனின் கல்வெட்டு என்ற போதிலும் முதலாம் ராஜேந்திரன், முதலாம் ராஜாதிராஜன் ஆகியோரின் ஆணைகளையும் உள்ளடக்கிய கல்வெட்டாகும். ராஜேந்திர சோழன் தன் 23rd கொடுத்த தானங்களையும், ராஜாதிராஜன் தனது 26, 30 கொடுத்த தானங்களையும் இது குறிக்கிறது. ஆதலால் இக்கோவில் ராஜேந்திர சோழனின் 23rd ஆட்சி ஆண்டுக்கு முன்னர், அதாவது

0: கிபி 1035க்கு முன்னர் கட்டப்பட்டது என்று தெரியலாம்.
1: ராஜேந்திர சோழன் ராஜாதி ராஜன் கொடுத்த தானங்கள், இரு மன்னர்களும் வீர ராஜேந்திரனும் வழிபாட்டுக்காக கொடுத்த ஊர்களும் இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சோழ மண்டலத்து பல நாட்டு பிரிவுகளையும் அவற்றிலிருந்த ஊர்களையும் அந்த ஊர்கள் இந்த கோவிலுக்கு அளிக்க வேண்டிய நெல்லையும் இது குறிக்கிறது. அத்துடன் அரசாங்க அதிகாரிகளாக யார் யார் பணிபுரிந்தார்கள், அவர்களின் பணிகள் என்ன என்பதையும் இந்த கல்வெட்டு தெளிவாக குறிப்பிடுகின்றது.
0: ராஜேந்திர சோழனை குறிக்கும் போது பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன் என்று, ராஜாதிராஜனை கல்யாணபுரமும் கொல்லாபுரமும் கொண்டு யானை மேல் துஞ்சின அண்ணல் என்றும் குறிக்கிறது. வீரராஜேந்திரனின் ஆணையை திருமந்திர ஓலை என்று பதவி வகித்த அதிகாரி அரசன் சொல்ல எழுதினான். அவன் பெயர் பல்லவரையன் என்பதாகும். இவன் எழுதியதை 3 மேலதிகாரிகள் ஒப்பிட்டு பார்த்தனர். அவர்களது பதவி திருமந்திர ஓலை நாயகம் என்பதாகும். வானாதிராஜன், மதுராந்தக பிரம்மாதிராஜன், பல்லவரையன் என்பவர்கள் அவ்வாறு ஒப்பிட்டு பார்த்தனர். இவர்கள் தவிர மேலும் 64 அதிகாரிகள் இக்கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளனர்.
1: இங்கு கிடைத்துள்ள மற்ற கல்வெட்டுகள் கூறும் தகவல்களின்படி இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் 1,03,893 களத்துக்கும் மேல் நெல் அளக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஊர் 20,000 களத்துக்கும் மேல் நெல் அளந்தது.
0: முதல் குலோத்துங்க சோழன் பொத்தாலி மடத்து ராஜேந்திரன் சோழீச்சரம் என்னும் கோவிலுக்கு சுங்கம் தவிர்த்த சோழநல்லூர் எனும் ஊரை தானமாக கொடுத்தான். இந்த ஆணையை குலோத்துங்கன் கங்கை கொண்ட சோழன் மாளிகையில் ஆதி பூமியில் கீழே சோபானத்து பள்ளிக்கட்டிலில் அமர்ந்திருந்த போது விடுத்தான் என்று கல்வெட்டு ஒன்று கூறுகிறது. கண்ணோச்சியை தலைநகராக கொண்டு ஆண்ட காகடவாளர் அரசர்கள் குலோத்துங்க சோழனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார்கள். அவ்வரசர்களில் ஒருவருடைய கல்வெட்டு கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் உள்ளது. குலோத்துங்கனுக்கு பின்வந்த விக்ரம சோழன், 2 ராஜாதிராஜன், 3 குலோத்துங்கன் ஆகிய மன்னர்கள் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் புகழுடன் விளங்கியது.
1: பாண்டிய மன்னர்களில் ஜடாவர்மன், சுந்தரபாண்டியன், விக்ரமபாண்டியன், மாரவர்மன், குலசேகரன் ஆகியோர் இக்கோவிலில் வழிபாட்டுக்கு தானம் கொடுத்திருக்கின்றனர். 1463 இருந்த வைப்பூர் திருவேங்கடமுடையான் ஏகாம்பரநாதர் காங்கேயன் என்பவர் இங்கு ஒரு மடத்துக்கு அளித்த தானத்தை ஒரு கல்வெட்டு கூறுகிறது. காஷ்மீர தேசத்திலிருந்து வந்த காஷ்மீராயன் என்பவரும் இந்த ஊர் கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறார்.
0: கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை முதலாம் ராஜேந்திர சோழன் தான் கட்டினார் என்பதை உறுதி செய்யும் செப்பேடு ஒன்றும் உள்ளது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் ஏசாலம் என்ற ஊரில் உள்ள ராமநாதேஸ்வரர் கோவிலில் திருப்பணி செய்யும் போது கிடைத்த செப்பேட்டில் வடமொழி பகுதியில் முதலாம் ராஜேந்திரனுக்குரிய அருஞ்செயலாக கங்கை கொண்ட சோழீச்சரம் கோவிலை அவர் கட்டியதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என தமிழ்நாடு தொல்லியல் துறை குறிப்பிடுகின்றது.
1: கங்கை கொண்ட சோழபுரம் உட்கோட்டை கிராமத்தில் மாளிகை மேட்டு பகுதியில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை மேற்கொண்ட அகழாய்வின் மூலமும் இவ்வூரை சுற்றிலும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலமும் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள், சிற்பங்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அகழ் வைப்பகம் உள்ளது. அதில் உள்ள கல்வெட்டுகள் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்குகின்றன.
0: அப்படி கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி காண கிடைத்த கல்வெட்டுகள் சோழர் கால ஆட்சி முறை குறித்து பல தகவல்களை வழங்குகின்றன.
1: கிபி 17 நூற்றாண்டைச் சேர்ந்த நாயக்கர் கால கல்வெட்டு ஒன்று இந்த அகழ் வைப்பகத்தில் உள்ளது. இதில் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்டம் என சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கல்வெட்டு மிகவும் தேய்ந்திருந்ததாக தமிழ்நாடு தொல்லியல் துறை கூறுகிறது. அவ்வூரைச் சேர்ந்த ஒருவருக்கு நிலம் சர்வ மானியமாக வழங்கப்பட்டதை அந்த கல்வெட்டு குறிக்கிறது.
0: இந்திய தொல்லியல் துறை கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோவிலின் முன்புறம் உள்ள கோவில் இடங்களை கையகப்படுத்திய போது அங்கிருந்த கோவில் இடிபாடுகளிலிருந்து கிபி 1917 வெட்டப்பட்ட கல்வெட்டு ஒன்று கண்டறியப்பட்டது. இதன் மூலம் அக்கிராமத்தில் மாணிக்கத்தம்மாள் தர்மச்சத்திரம் என்ற ஒன்று இருந்ததாக தெரிய வந்தது. ஆனால் இன்று அதற்கான தடயம் ஏதுமில்லை.
1: அந்த கல்வெட்டு வாசகத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் முருகச்செட்டியாரின் மகளும் சா குமாரசாமி செட்டியாரின் மனைவியுமான மாணிக்கத்தம்மாள் நினைவாக தர்மச்சத்திரம் கிபி 1900

0: 2017 வெங்கல வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி நிறுவப்பட்டது என குறிப்பிட்டுள்ளது.
1: ஆத்தூரிலிருந்து ஸ்ரீனிவாசன். கங்கை கொண்ட சோழபுரம் சோழ பேரரசின் புகழ்மிக்க தலைநகரம். கங்கை கொண்ட சோழபுரம் தமிழரின் வரலாற்றில் மறக்க முடியாத ஓர் இடமாக விளங்குகிறது. சோழ பேரரசின் சக்தியும் செழிப்பும் மிகுந்த இந்த நகரம் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் உருவானது. வட இந்தியாவில் வெற்றி பெற்றதன் நினைவாக அவர் இங்கு ஒரு புதிய தலைநகரை நிறுவினார். கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரிட்டார். கங்கை கொண்ட சோழபுரம் தற்போதைய தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும். கிபி 10ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் சுமார் 250 ஆண்டுகளாக சோழர் பேரரசின் தலைநகராக விளங்கிய வரலாற்று முக்கியத்துவம் மிக்க இந்த நகரம் அதன் கட்டிடக்கலை, நகரமைப்பு மற்றும் அரசியல் அதிகாரத்திற்காக பெருமையாக பேசப்படுகிறது. சோழர்களின் அரிமா என்று புகழப்படும் ராஜேந்திர சோழன் தனது தந்தையான ராஜராஜ சோழன் போலவே வலுவான வீரனாக விளங்கினார். அவர் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவின் பெரும் பகுதியை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். அவரது ஆட்சியில் கங்கை முதல் ஆசிய நாடுகள் வரை சோழப்படைகள் படையெடுத்து சென்று வெற்றி வாகை சூடின. அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் மிகவும் செம்மையாக உருவாக்கப்பட்டு இருந்துள்ளது. இது நகர அமைப்பிலும் கோயில் கட்டடக்கலையிலும் பாதுகாப்பு அமைப்பிலும் சிறப்பாக உருவாக்கப்பட்டிருந்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தின் புகழுக்கு அடையாளமாக விளங்கும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் தஞ்சை பெரிய கோவில் போன்று இருந்தாலும் அளவில் சிறியது. கோவிலின் கோபுரம் 182 அடி உயரம் கொண்டது. கோயிலின் முன்னிலையில் நந்தி மண்டபத்தில் ஒரு பெரிய நந்தி சிலை உள்ளது. தண்ணீர் சேமிப்பு அமைப்பாக கோயிலின் அருகில் பெரிய நீர்த்தேக்கம் உள்ளது. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய அரண்மனை ஒன்றை கட்டினார். அரண்மனையை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு மதில்கள் இருந்தன. பாதுகாப்பு ரீதியாக அகழிகள் அமைக்கப்பட்டிருந்தன. கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தின் மையத்தில் அரசின் முக்கிய கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. நகரின் புறப்பகுதியில் விவசாய நிலங்கள், குடியிருப்புகள் அமைந்திருந்தன. அரங்கங்கள், கல்வி நிலையங்கள் போன்றவை இருந்தன. கங்கை கொண்ட சோழபுரம் சோழ பேரரசின் தலைநகராக 250 ஆண்டுகள் இருந்தது. அரசாட்சி முறை மிகவும் சிறப்பாக இருந்தது. பாண்டியர்கள், சேரர்கள், வங்காள அரசர்கள் ஆகியோரின் எதிர்ப்பை சமாளிக்க இது வலுவான மையமாக இருந்தது. தமிழ் மொழி, இலக்கியம், சிற்பம், சங்க இலக்கியம், தேவாரம், திருவாசகம் போன்றவை பெருமை பெற்றன. புலவர்கள், கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள், சிற்பிகள், கட்டிட வல்லுநர்கள் இந்த நகரத்தில் வளர்ந்தனர். கங்கை கொண்ட சோழபுரம் வர்த்தக மையமாக இருந்தது. இரும்பு, வெள்ளி, பொன், பஞ்சு, கம்பளி போன்ற பொருட்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன. சைவம், வைணவம் இரண்டும் செழித்தன. பக்தி இயக்கம், சன்மார்க்கம் ஆகியவை மிகவும் வளர்ச்சியடைந்தன. சோழர்களை வீழ்த்திய பாண்டியர்கள் இந்த நகரின் முக்கியத்துவத்தை குறைத்தனர். மதுரையை தலைநகராக மாற்றியனர். விஜயநகர சாம்ராஜ்யம் ஆட்சிக்கு வந்த பின் நகரம் மீண்டும் சிறிது வளர்ச்சி அடைந்தது. துக்ளக் பேரரசு இந்த நகரை தாக்கியது. கோயில்கள் மற்றும் அரண்மனைகள் சேதமடைந்தன. இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரம் அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: கோவிலின் கருவறை சுவர்களில் காணப்படும் கல்வெட்டுகள் 15 படி எடுக்கப்பெற்று தென்னிந்திய கல்வெட்டு தொகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுகள் நாட்டின் பல பாகங்களிலும் காணப்படுகின்றன.
1: வடமொழியில் பில்கணரால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட விக்ரமாங்க தேவசரிதம் இலக்கியத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் குறித்த குறிப்புகள் உள்ளன. இவ்வூர் கல்வி மற்றும் செல்வத்தில் சிறந்து விளங்குகிறது என்றும், மேலும் மாட மாளிகை கொண்டுள்ளது என்றும், இவ்வூர் திருமகளின் இருப்பிடம் என்றும் குறிப்பிட்டு கங்க குண்டம் என்று கங்கை கொண்ட சோழபுரத்தை குறித்துள்ளார்.
0: கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து மேற்கே ஜெயங்கொண்டம் செல்லும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய ஏரி உள்ளது. தற்போது இந்த ஏரி பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. முன்னர் சோழகங்கம் என பெயர் பெற்றிருந்தது. ராஜேந்திர சோழன் தான் வெற்றி கொண்ட மன்னர்களின் தலையில் கங்கை நீரை எடுத்து வரச் செய்து அந்த கங்கை நீரால் சோழகங்கம் என்ற ஏரியை எடுத்து நீர்மயமான வெற்றி தூணை நிறுவினான் என திருவாலங்காட்டு செப்பேடு இதன் வரலாற்றை

0: கூறுகிறது.
1: இது தெற்கு வடக்காக 16 மைல் நீளமுடையதாக இருந்தது. வெள்ளாற்றிலிருந்தும் கொள்ளிடத்திலிருந்தும் கால்வாய்கள் வழியாக தண்ணீர் பாய்ந்தது. அப்போதைய தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள வீரநாராயணன் ஏரி இதற்கு வடிகாலாய் அமைந்திருந்தது.
0: கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிற்பக்கலை அதன் கட்டடக்கலையையும் விஞ்சி தனித்தன்மை கொண்டதாக விளங்குகின்றன.
1: கருவறையின் தேவக்கோட்டங்களில் நடனமிடும் கணபதி, தட்சிணாமூர்த்தி, அரியரன், ஆடவல்லன், கங்காதரர், சுப்பிரமணியர் என பலவித கடவுள் சிலைகள் உள்ளன.
0: சோழபுரத்தில் உள்ள சிற்பங்களில் பல சோழ மன்னர்களின் வெற்றிகளின் போது இங்கே கொண்டுவரப்பட்டு வழிபடப் பெறுகின்றன.
1: கங்கை கொண்ட சோழபுரம் அகழ்வாய்வில் அதிக அளவில் கிடைக்கும் தொல்பொருட்கள் கூரை ஓடுகளும் இரும்பு ஆணிகளும் தான் என்கிறது தமிழக தொல்லியல் துறை. இதில் கூரை ஓட்டு அமைப்பு தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும்.
0: இக்கூரை ஓடுகளின் தலைப்பகுதி மரச்சட்டத்திலும் பொருத்துவதற்கு ஏற்றாற் போல கொக்கி போன்று அரைச்சட்ட வடிவிலும் உள்ளன. இவை 20-15 சென்டிமீட்டர் அளவுடையதாக உள்ளன.
1: அகழ்வாய்வில் இரும்பு ஆணிகளும் பிடிப்பாணிகளும் அதிக அளவில் கிடைத்துள்ளன. இவை 3 சென்டிமீட்டர் முதல் 24 சென்டிமீட்டர் வரை நீளமுடையதாக உள்ளன. இவ்வாணிகளின் தலைப்பகுதி சதுர வடிவில் உள்ளது. ஆணிகளின் தலைப்பகுதியை மரத்துடன் இணைக்கும் இடத்தில் 4 இதழ்கள் கொண்ட பூ வடிவ இரும்பு தகடுகள் பயன்படுத்தப்பட்டு அழகூட்ட பெற்றுள்ளது. இவ்வாணிகள் மரப்பலகைகளை இணைத்து செய்யப்படும் பெரிய கதவுகளுக்கும் கூரையில் குறுக்கு நெடுக்காக அமைக்கப்படும் மரச்சட்டங்களை இணைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளன.
0: இவை தவிர இங்கு வண்ணங்களுடன் கூடிய காரை துண்டுகள், தந்த பொருட்கள், அலங்காரம் செய்யப்பட்ட கற்கள், வளையல் துண்டுகள், மணிகள், குருவாடின் கைப்பிடி, காசு வார்ப்புகள், மட்பாண்டங்கள், சீன நாட்டுப்பானை ஓடுகள் உள்ளிட்ட பலவும் அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன.
1: இக்கோவில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அமைந்துள்ளது. ஊரின் நடுவே கிழக்கு நோக்கி 6 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு 2 நுழைவு வாயில்கள் உள்ளன. திருச்சி சிதம்பரம் சாலையில் உள்ள வடக்கு வாயிலும் கிழக்கு வாயிலும் இந்த கோவிலுக்குள் செல்வதற்கான 2 வழிகளாகும்.
0: இக்கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவிலை போன்றே காட்சி தரும். தஞ்சை கோவிலின் விமானம் உச்சி முதல் அடிவரை சதுர வடிவமாக காட்சி தரும். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தின் விமானம் அடித்தளம் சதுரமாகவும் இடையில் 8 பட்டையாகவும் உச்சியில் வட்ட வடிவமாகவும் காட்சி அளிக்கிறது. தஞ்சை விமானத்தை போன்றல்லாமல் இக்கோவில் விமானம் சற்று உட்புறமாக வளைந்து பெண்மையின் நளினத்துடன் காட்சி அளிக்கிறது என்றால் அது மிகையல்ல என்கிறது தமிழ்நாடு தொல்லியல் துறை.
1: கோவில் கருவறை தஞ்சை கோவிலை போன்றே சுற்றி வலம் வரும் பதாகையுடன் காட்சி தருகிறது. கருவறைக்கு முன் இடைநாழி மற்றும் முன் மண்டபம் என்ற அமைப்புடன் விளங்குகிறது. கருவறைக்கு முன்னர் உள்ள மண்டபம் 2 அடுக்கு உள்ள மிகப்பெரிய மண்டபமாக திகழ்ந்திருக்க வேண்டும்.
2: என் பெயர் இளஞ்செழியன், சமூக ஆர்வலர். கங்கை கொண்ட சோழபுரம் தமிழகத்தில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூராகும். இந்த ஊர் சோழர்களின் பெரிய அரசை நிறுவிய முதலாம் ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு 250 ஆண்டுகள் சோழ பேரரசின் தலைநகராக விளங்கியது. வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் கங்கை ஆறு வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதாகும். கிபி 1023 இந்த கோயில் கட்டப்பட்டது. இக்கோயில் பழமையான சிற்பங்களின் களஞ்சியமாகும். இன்றும் சோழ வரலாற்றை சுமந்தபடி தனிமையில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏசாலாம் செப்பு தகடுகள் மூலம் கிபி 1036 கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் கட்டப்பட்டதாக உறுதியான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் வெற்றியின் நினைவாக சோழ கங்கம் எனும் ஏரியும் அமைக்கப்பட்டது. கங்கை நதிக்கரையில் சோழர்களின் புலிக்கொடியை ஏற்றிய தமிழர்களின் வீரத்தின் நினைவு சின்னங்களாக இன்றும் விளங்குகிறது. இந்த நகரம் பற்றி ஒட்டக்கூத்தரின் மூவர் உலா, ஜெயங்கொண்டரின் கலிங்கத்து பரணி ஆகிய இலக்கியங்களில் புகழ்ந்து பாராட்டப்பட்டுள்ளது. ராஜேந்திர சோழனின் ஆட்சியின் 24வது ஆண்டில் இந்த கோவிலுக்கு கிராமங்களை தானமாக கொடுத்த விவரம் கிபி 1068 ஆட்சி செய்த வீர ராஜேந்திர சோழனின் குறிப்புகளில் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய இடங்களில் இருந்து எடுத்து வந்த பல சிற்பங்கள் போர் நினைவு பரிசாக இக்கோவிலிலும் அருகில் உள்ள கிராமங்களிலும் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது.

0: இக்கோவிலின் திருச்சுற்று மாளிகை இரண்டு தளங்களை உடையதாக திகழ்கின்றது. கிழக்கு நோக்கிய கோவிலின் எதிரே சுதையால் ஆன நந்தி காணப்படுகிறது. திருச்சுற்றில் வடபுறத்திலும் தென்புறத்திலும் சிறு சிறு கோவில்கள் காணப்படுகின்றன. இவை வடக்கையிலாயும் தென்கையிலாயும் என வழங்கப்பெறுகின்றன. வடக்கையிலாயும் பெரிய நாயகி சன்னதியாக திகழ்கிறது.
1: கிபி 1755 முதல் 1801 வரை பிரெஞ்சுக்காரர்கள், நவாப், ஆங்கிலேயர்கள் ஆகியோரின் ஆதிக்க போராட்டத்தின் போது இக்கோவிலும் நகரமும் படை தளமாகியது. கோவிலின் வெளிப்புறத்தில் காணப்படும் கோட்டை மதில் இக்காலத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும்.
0: கிபி 1836 கொள்ளிடம் ஆற்றின் கீழ் அணை கட்டுவதற்காக இக்கோவிலின் திருச்சுற்று மாளிகை பகுதியின் கற்கள் எல்லாம் எடுத்துச் செல்லப்பட்டன. இதை பற்றிய குறிப்பு 1855 ஆண்டின் இந்தியன் ஆன்டிக்வரி என்ற நூலில் காணப்படுகிறது.
1: கங்கை கொண்ட சோழபுரத்தின் அழகுக்கு காரணங்களாக பலவற்றை குறிப்பிடுகிறார் சோழர்கள் எனும் புத்தகத்தின் ஆசிரியர் கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி. கோவிலின் விமானத்தில் நேர்கோடுகளுக்கு பதிலாக நெளிவுகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை அவர் குறிப்பிடுகிறார். தஞ்சையை விட கங்கை கொண்ட சோழபுரத்தை பொலிவுபடுத்துவதில் அக்கறை காட்டப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார்.
0: அந்த கோவிலின் கலையழகை நீலகண்ட சாஸ்திரி இவ்வாறு விளக்குகிறார். கோவிலின் தென்மேற்கு மூலையில் பெரியதொரு தூண் இருக்கிறது. மேற்கே ஒரு சிறு அரண் இருக்கிறது. 340 அடி நீளமும் 100 அடி அகலமும் கொண்ட இக்கோவிலில் 175 அடியும் 95 அடியும் நீள அகலங்களும் கொண்ட மண்டபமும், ஒவ்வொரு பக்கத்திலும் 100 அடி உடைய கர்ப்பகிரகமும் உள்ளன. மண்டபத்தையும் கர்ப்பகிரகத்தையும் இணைக்க ஓர் இடைவெளி இருக்கிறது. தஞ்சாவூர் போல இங்கேயும் இந்த இடைவெளிகளின் மூலைகளில் வடக்கு தெற்கு வாயில்கள் அழகான வேலைப்பாடுகளுடைய கதவுகளுடனும் படிக்கட்டுகளுடனும் மிளர்கின்றன.
1: மெய் சிலிர்க்கக்கூடிய வகையில் கட்டிடக்கலையையும் சிற்பக்கலையையும் பிரம்மாண்டமான உருவத்தில் வடித்து கவர்ச்சியான பெரியதொரு கோட்டை வாயில் போல மண்டபத்தில் கிழக்கு மூலையில் பிரதான வாயில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய மண்டபத்தில் 140 தூண்களும் 4 அடி உயரமுள்ள மேடை மீது அகலப்படுத்தப்பட்டு 8 வரிசைகளில் நிறுவப்பட்டிருக்கின்றன. மண்டபத்தின் நடுவே தரைமட்டத்தில் ஓர் அகன்ற பாதை போடப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து மண்டபம் முழுவதும் உள்ள உட்சுவரை சுற்றி ஒரு குறுகலான பாதை வழியாக செல்லுகிறது.
0: அதன் மீது 18 அடி உயரமுள்ள தட்டையான கூரை எல்லா பக்கங்களிலும் 16 அடி உயரத்திற்கு பரவியிருக்கிறது. மற்றொரு கோடியில் இறங்கி ஏறாமல் செய்யக்கூடிய இடைவெளி இருப்பது இந்த மண்டப அமைப்பில் முக்கியமாக கவனிக்கத்தக்கது. அதன் மேல் பகுதி மண்டபத்தின் மேலே கூரை எழும்பி அதற்கும் விமானத்துக்கும் இடையே 2 அடுக்கு கட்டடம் போல தெரிகிறது. இடைவெளிக்குள் 2 வரிசைகளில் சதுரமான பெரிய தூண்கள் வரிசையாக 4 உள்ளன. இந்த தூண்கள் சம இடைவெளிகளில் நிறுத்தப்பட்டிருப்பதால் மண்டபத்துக்கு மேலும் அழகூட்டுகின்றன. இவற்றுக்கு பின்னால் கர்ப்பகிரகம் கம்பீரமாக திகழ்கிறது.
1: விமானத்தின் உயரம் 160 அடி. இது தஞ்சாவூர் அளவு உயரமாக இல்லை. ஆனால் இங்கும் அந்த விமானம் கோவில் முழுவதையும் கவரும்படியும் வழியில் செல்லுபவர்கள் அனைவர் மனத்திலும் பதியும்படியும் அமைந்திருக்கிறது. விமானத்தின் அடித்தளம், கர்ப்பகிரகத்தின் செங்குத்தான சுவர்கள் இவற்றின் உயரம் 35 அடி. தஞ்சாவூரை போல இங்கும் இந்த சுவர்கள் மிகப்பெரிய பிதுக்கத்தால் 2 மாடிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன.
0: கிழக்கு பக்கத்தில் மட்டுமே கதவுகள் உள்ளன. விமானத்தில் 8 நிலைகளே உள்ளன. தஞ்சாவூர் போல 13 நிலைகள் இல்லை. கட்டடத்தின் இந்த பகுதியில்தான் உள்ளத்தை கவரும் அழகுமிகு வளைவுகள் உள்ளன. இவை கட்டட அமைப்பு முறையில் உண்டான மாறுதல்களை சுட்டுகின்றன. இதை கட்டடக்கலையின் புதிய சாதனை என்கிறார் கே.ஏ. நீலகண்டன். கோபுரத்தின் கோணங்களில் உட்குழிவான வரைவுகளிலும் அதன் பக்கங்களில் உள்ளே வைத்து மூடப்பட்ட வடிவு விளிம்புகளிலும் நெளிவு கோடுகள் போடப்பட்டிருப்பதை காணலாம்.
2: கல்பாக்கு

எழுத்தாளர் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழ பேரரசின் தலைநகராக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு நகரம் இன்று சிறு குக்கிராமமாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காணப்படுகிறது. தஞ்சை பெரிய கோபுரம் சரித்திர புகழ் வாய்ந்தது மட்டுமல்ல, சிற்பக்கலை நுணுக்கம் நிறைந்தது. இதை ராஜராஜ சோழன் என்ற பெரிய மன்னர் கட்டினார். அவரது மகன்தான் ராஜேந்திர சோழன் ஜெயங்கொண்டம் அருகே 10 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை சமவெளியை வெற்றி கொண்டதன் நினைவாக அமைத்துள்ளார். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்ற கோவில் மிகவும் புகழ் வாய்ந்தது. இதில் உள்ள மூலவர் 13 அடி உயரமும் 18 அடி சுற்றளவும் உள்ள சிவலிங்கம் ஆகும். இது எந்த கோவிலிலும் இது போன்ற பெரிய மூலவர் கிடையாது. இலங்கையில் இருந்து கொண்டு வந்த சந்திரகாந்த கல் என்ற ஒரு கல்லை அந்த கோவிலில் வைத்துள்ளார்கள். இதனால் எந்த வெயில் நேரத்திலும் அங்கு உள்ள இருப்பவர்களுக்கு குளு குளு என இருக்கும். அதே மாதிரி கடும் மழை பெய்தால் உள்ளே ஒரு வெதுப்பு தன்மை உணரப்படும். அற்புதமான அந்த ஆலயத்தை 11ஆம் நூற்றாண்டில் கட்டி முடித்துள்ளார்கள்.

0: ஊரை சுற்றி இரண்டு கோட்டை மதில்களாவது இருந்திருக்க வேண்டும் என்கிறது தமிழக தொல்லியல் துறை. ராஜேந்திர சோழன் மதில், உள்படை வீட்டு மதில் என்ற பெயர்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன.
1: குலோத்துங்க சோழன் கல்வெட்டில் குலோத்துங்க சோழன் திருமதில் என்ற பெயரும், குலோத்துங்க சோழன் திருமதில் பெருவழி என்ற ஒரு தெருவின் பெயரும் குறிப்பிடப்படுகின்றன.
0: இவ்வூரில் பல வழிகள் இருந்திருக்கின்றன. ராஜராஜ சோழன், ராஜராஜன் பெருவழி, ராஜேந்திரன் பெருவழி, விலாங்குடையான் பெருவழி, கூழையானை போன பெருவழி என்ற பெயருடைய வழிகளின் பெயர்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. குலோத்துங்க சோழனின் கல்வெட்டு தரணி சிந்தாமணி பெருந்தெரு என்ற ஒரு தெருவின் பெயரை குறிப்பிடுகின்றது.
1: திருவாசல் நரசம், சுத்தமல்லி நரசம் ஆகிய சிறு தெருக்களும் இருந்திருக்கின்றன. இரண்டாம் ராஜேந்திரன் கல்வெட்டில் கங்கை கொண்ட சோழபுரத்து உள்ளாலை பெரிய அங்காடி, திருபுவன மாதேவி பேரங்காடி என்ற இரு அங்காடிகள் குறிப்பிடப்படும். வேம்புகுடி வாசல் என்ற பெயர் கொண்ட வாயில் ஊரின் தெற்கு புறத்தில் இருந்ததாக அறியப்படுகிறது. இன்றும் வேம்புகுடி என்ற ஊர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிறது.
0: சோழ மன்னர்களில் பெரும்பாலானோர் கங்கை கொண்ட சோழபுரத்து மாளிகையில் இருந்து கொண்டு ஆட்சி செய்திருக்கின்றனர். அம்மாளிகையை பற்றி கல்வெட்டுகளால் அறிய முடிகிறது.
1: வீரராஜேந்திரனுடைய கல்வெட்டில் இங்கிருந்த அரண்மனையின் பெயர் சோழக்கேரளன் திருமாளிகை என குறிப்பிடப்படுகிறது. சோழக்கேரளன் என்பது ராஜேந்திர சோழனுடைய பட்ட பெயர்களுள் ஒன்றாகும். முதலாம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டு ஒன்று இங்கிருந்த மாளிகையை கங்கை கொண்ட சோழன் மாளிகை என குறிக்கின்றது.
0: தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை கீழடி தொகுதி ஆதிச்சநல்லூர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 2021 அகழ்வாய்வில் ஈடுபட்டது.
1: அதன்படி கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள மாளிகை மேடு பகுதியிலும் தொல்லியல் அகழ்வாய்வு நடத்தப்பட்டது.
0: கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் சில அடி ஆழத்திலேயே செங்கற்களாலான 13 சுவர்கள் வெளிப்பட்டன. இது தவிர சில செப்பு காசுகள், பானை ஓடுகள், இரும்பு பொருட்கள் ஆகியவையும் இங்கிருந்து கிடைத்திருக்கின்றன. இது தவிர சீன மட்பாண்டமும் கிடைத்திருக்கிறது.
1: இப்போது கிடைத்திருப்பது ராஜேந்திர சோழன் கட்டிய அரண்மனையின் அடிச்சுவர்தான் என அச்சமயத்தில் கூறியிருந்தார் வரலாற்று அறிஞர் குடவாயில் பாலசுப்ரமணியன்.
0: இன்னும் சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து வந்து கொண்டே இருக்கின்றன.
1: தோண்ட தோண்ட வரலாற்று பொக்கிஷங்கள் கிடைக்க பெறுகின்றன.
0: அவை சோழ மன்னர்களின் ஆட்சி குறித்து எண்ணற்ற தகவல்களை சுமந்து கொண்டிருக்கின்றன.
2: பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கங்கை கொண்ட சோழபுரம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. நந்தினி.

0: ராஜராஜ சோழன் படத்திற்காக சிவாஜி கணேசன் டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல் கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்

தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம், நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய தெற்கு கொள்கையில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்றார். செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹேமினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதோடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய நட்புறவு நாடாக கருதுவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையிலான நட்புறவு ஜனநாயகம் மற்றும் தூதரக உறவுகளுக்கு இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளும் பல்வேறு ஜனநாயக மதிப்பீடுகளை பகிர்ந்து கொள்வதாக சுட்டிக்காட்டிய அவர் வர்த்தகம், விநியோக சங்கிலி, அரிய கனிமங்கள், எரிசக்தி, பாதுகாப்பு, தடையற்ற கடல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வாய்ப்பிருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் எந்த ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையும் இத்துறையை சார்ந்து விளங்குவதாக கூறினார். இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில் ஆற்றல்மிகு முதல் தரைமுறை தொழில் முனைவோர்களால் மேம்படுவதாக குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர் உற்பத்தி மற்றும் உயர்தரத்தை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை கையாள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் வெசன் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலைச் சேர்ந்த பாக்யராஜ் 1977 துணை இயக்குநராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். இயக்குநர் பாரதி ராஜாவின் 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில் திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றிய அவர் 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். 100 கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ளது

0: நடிகர், இயக்குனர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட வித்தகராகவும் திகழ்ந்தார். புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பாக்யராஜ் அத்திரைப்பட கதை வசனத்திற்காக மாநில அரசின் சிறப்பு விருதை பெற்றவர். அந்த 7 நாட்கள் மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள் என நினைவிலிருந்து நீங்காத 25 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளதோடு பல திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளையும் எழுதியுள்ளார். சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் என பாராட்டப்பட்டுள்ள பாக்யராஜின் திரைப்பட வசனங்களில் எளிமையும் கருத்தாழமும் நகைச்சுவையும் இணைந்திருந்ததால் அவரது வசனங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றன. விதி திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகளை அவரே எழுதி இயக்கி நடித்திருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.
1: யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க.
2: பத்தினியா?
1: ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: அப்பா அங்கே கேக்குறேன், எங்க கேக்குறேன்,
1: நீங்க சொல்லுங்களேன். அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு, சொல்லுங்க.
2: பத்தினியா? கண்ணகி.
1: அப்புறம்?
2: அப்புறம் சீதா.
1: நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: நான் தானே பத்தினி.
3: பத்தினி.
2: நலாயினி.
1: நலாயினி.
2: சாவித்ரி.
1: அப்புறம்
2: சத்யானுஸ்ரீயா.
1: இன்னொன்னு சொல்லுங்க.
2: மீராபாய்.
1: அப்புறம்?
2: யோ விட்டா, நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், விஷயத்துக்கு வா.
1: பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? ஆமாயா, பத்தினி தான். ஏன், உங்க அம்மா பத்தினி இல்லையா இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா? உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அந்த பொண்ணு சொல்றது எப்படி நம்ப போறீங்க?
0: பாக்யராஜின் திரைப்படங்களில் பாடல்களும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மட்டும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். வெள்ள சேதங்கள் ஏற்படும் போது மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட விஷயங்களில் தமிழகத்தின் உரிமைக்கு தொடர்ந்து குரல் எழுப்பப்படும் என்றார். பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைந்து அவசர தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள ஏதுவாக மாணவர்களின் முகவரி, ஆதார் எண், கல்வித்தகுதி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய தரவு அட்டை வழங்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ், இடதுசாரி, IUML கட்சிகளை தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து

0: வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அண்டை மாநிலத்தை சேர்ந்தவரை நியமிப்பது சரியான அணுகுமுறையா என்ற கேள்வி எழும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாணாக்கரின் அடையாள அட்டைகளில் ஜாதி பெயர் குறிப்பிடப்படுவது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 1:55. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை, உங்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசையில் மாலை 6:55 வேலைவாய்ப்பு செய்தி, 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜே சுரேஷ், 7:30 உழவர் உலகம், இதில் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான விதி வழிமுறைகள். உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஊட்ட சக்தியியல் துறை பேராசிரியர் தலைவர் முனைவர் எம் செல்லபாண்டியன் அவர்கள். 8:45 ஆங்கில நிகழ்ச்சியில் ஒய் பிக்மேலியன் மேட்டர்ஸ் டுடே, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவின் நாடகம் குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் ஸ்னேகா அவர்கள். 10:00 அகில பாரத இசையில் பிரபாத் முகோபாத்யாய் அவர்களின் சந்தூர் இசை டெல்லி அஞ்சல். 101.4 ரெயின்போ பண்பலையில் 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் 8:10 பழமைக்கு பல்லாண்டு நாடகம் எழுதியவர் SRJ சுந்தரம் அவர்கள். 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3:00 PA ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒலிச்சித்திரம் இடம்பெறும். 8:25 எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தவிட்டா பதிவுகளோடு எழுத்தாளர் மற்றும் திரைப்பட நடிகர் செல்வமுருகன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உரையாடுபவர் நரேன்குமார்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
4: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
5: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரத

0: knockout stage for the first time after a 1-1 draw with Iran. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷ் வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மதியலை 720 kHz வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இது திரைகானம் அளிக்கும் நேரம். முதலில் அந்த 7 நாட்கள் படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: பாடல் இடம்பெற்ற படம் இது நம்ம ஆளு.
1: அடராமா, இது என்ன வேதமோ, நெஞ்சுக்குள்ளேயே

மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் தரைகானத்தில் அடுத்து சின்ன வீடு படத்திற்காக ஒலிப்பது SP பாலசுப்ரமணியம் S ஜானகி குரல்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து

0: அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் தொடர்ந்து தாவணி கனவுகள் படத்திற்காக ஒலிப்பது SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்ச மழையளவு சிவகங்கை மாவட்டம் வேதியரேந்தலில் 38.8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. மற்ற அளவுகள் புல்வாய்க்கரை 4 சென்டிமீட்டர், ஆவியூர், திருப்புவனம், ஈரோடு பிடிஓ, நாலுமுக்கு இங்கெல்லாம் தலா 3 சென்டிமீட்டர், ஊத்து, வால்பாறை பிஏபி, நிலக்கோட்டை ஏஆர்ஜி, வால்பாறை தாலுகா அலுவலகம், உத்திரமேரூர், அவலாஞ்சி, சோலையார் இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், திருமங்கலம், கவுந்தப்பாடி, சிங்கோனா, சின்னக்கல்லார், முடக்குறிச்சி, பெரியாறு, அருப்புக்கோட்டை, காரைக்குடி, தக்கலை இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. பதிவான வெப்பநிலை. அதிக அளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த அறிவிப்பு. தர்மபுரி, கடலூர், நாகப்பட்டினம், நீலகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. கரூர் மாவட்டத்தில் இயல்பை விட அதிகம். தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகம். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேல் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூரின் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்புண்டு. 28ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 29ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூரின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்வதற்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 27ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் முதல் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. 27ஆம் தேதி அதாவது இன்று தொடங்கி ஜூலை மாதம் முதல் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இத்துடன் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். அதில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. தொடக்கமாக கேட்போம் குரல் அமுதம்.

ஒருவனை தெரிந்து கொண்டு அவனோடு நட்பு கொண்டிருந்தாலோ அல்லது தெரியாமல் அவனை பிரிந்திருந்தாலோ அவனால் தீமை வரும் காலத்தில் அவனை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். குறள் எண் 876 அதிகாரம் பகை திறம்.

0: ஒருவனை தெரிந்து கொண்டு அவனோடு நட்பு கொண்டிருந்தாலோ அல்லது தெரியாமல் அவனை பிரிந்திருந்தாலோ அவனால் தீமை வரும் காலத்தில் அவனை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். குறள் எண் 876 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: குறளமுதம் கேட்டோம். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி 6 வரை திரைகானம் கேட்கலாம். முதலில் 7 அறிவு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் கார்த்திக், மேகா.

ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் ஏ ஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேரம் 5:44:35. திரைக்காலத்தில் தொடர்ந்து வேங்கை திரைப்படத்தில் கார்த்திக் பாடிய பாடல்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. மாலை 6:10 ஒவ்வொரு நாளும் மாலை 6:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். மீண்டும் நிகழ்ச்சி இரவு 9 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஒலிபரப்பாகும். திரைகானத்தில் நிறைவாக சின்மயி பாடிய பாடல் படம் வாகை சூடவா.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7:00, 8:05, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்கலாம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து உழவர் உலகம். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் தலைவர் முனைவர் எம் செல்லபாண்டியன் அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெற உள்ளன. 8:45 ஒய் பிக்மாலியன் மேட்டர்ஸ் டுடே, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவின் நாடகம் குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் ஸ்னேகா அவர்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் பிரபாத் முகோபாத்யாய் அவர்களின் சந்தூர் இசை டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இவையாவும் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வோம். காலை 10:55 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும்

0: மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை. 7 மணிக்கு புத்தம் புதுக்காலை உரிமை குரல். அறிந்திரு விழித்திரு நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்குரைஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தமிழகம் வழங்குபவர் இரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்வுக்கு யோகா பயிற்றுநர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா. யோகா பயிற்றுநர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீஷன் அவர்களுடன் நேர்முகம் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாட்டு. டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்களுடன் பாடியுள்ளார் நேத்தி ஸ்ரீராம சர்மா அவர்கள் வயலின். எல்லா வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் ஒலிபரப்பாகும். பகல் 12:10 சங்கீத சாரல் எஸ் சாய் ரக்ஷித் அவர்களின் வயலின் இசை ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கரிந்த வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம். யோகா பயிற்றுநர் எல் செல்வரத்தி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். 4 மணிக்கு தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் எழுதியவர் கோபு பாபு அவர்கள். அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் ஆகியோர். இனி வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 38.8 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.8 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 28.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.2 டிகிரி அதிகம். மாலை 5:30 பதிவானபடி இருப்பதும் 59%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.6 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has arrived in Victoria for a 3-day visit to Seychelles. He was given a warm welcome by the President of Seychelles, Dr. Patrick Hermini, at the airport. Appreciating the gesture, Prime Minister Modi reiterated that Seychelles is a valued maritime partner and a close friend in the Indian Ocean. Mr. Modi said he is looking forward to a productive visit aimed at further strengthening India and Seychelles' long-standing ties and enhancing cooperation for the benefit of the people of both nations. Prime Minister Modi also thanked the Indian diaspora for the warm welcome at the airport. He said the manner in which the Indian diaspora has preserved and celebrated culture from different parts of India is appreciable. Prime Minister Modi will be the guest of honour at celebrations marking the historic 50th anniversary of independence of Seychelles. U.S. Secretary of State Marco Rubio has praised Prime Minister Narendra Modi's leadership, saying India has made significant economic progress and is playing a bigger role on the global stage. In an interview with a news agency at the White House, Mr. Rubio said the Trump administration views India as one of the U.S.'s closest strategic partners. He said Prime Minister Modi has led a country that is making strong economic gains and becoming an increasingly influential global power. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in his Mann Ki Baat program on Akashvani tomorrow. The 135th episode of the monthly radio program

0: நம்பியாண்டார் நம்பியை பற்றிய கருத்தை கேட்டு மதுராந்தகத்தேவர் வந்தியத்தேவனிடம் வினவ, அதற்கு வந்தியத்தேவன்,
1: ஆ, மிக உயர்ந்த யோகம். சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது. மன்னர்களும் மகாராணிகளும் அந்த பிள்ளைக்கு மரியாதை செய்வார்கள். மகான்களுடைய பெயருடனே அவருடைய பெயரும் சேர்ந்து இப்பூவலகத்தில் நெடுங்காலம் விளங்கும் என்றான்.
0: வல்லவரையன் ஏதோ குருட்டாம்போக்காக இவ்விதம் கூறினான். ஆனால் மதுராந்தகருடைய மனதிலே அவனுடைய வார்த்தைகள் பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டன.
2: என்னுடைய யோகம் எப்படி என்று சொல் பார்க்கலாம்.
1: அவனுடைய யோகத்தைப் போலவே தங்கள் யோகமும் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது, ஆனால் இன்னும் மேன்மையானது.
2: அப்பனே, கொஞ்சம் விவரமாக சொல் பார்க்கலாம்.
0: வல்லவரையன் என்ன சொல்வது என்று யோசிக்க அவகாசம் வேண்டினான். ஆகையால்,
1: இப்படியெல்லாம் அவசரப்பட்டால் முடியுமா? விவரமாகச் சொல்ல வேண்டுமானால் தீபம் ஏற்றி வைத்து அகிர்புகை போடச் சொல்ல வேணும். தாங்களும் தீபத்துக்கு பின்னால் உட்கார்ந்து கொள்ள வேணும். அப்போது வருங்கால நிகழ்ச்சிகளை நடக்கப் போகிறபடியே பார்த்து சொல்வேன்.
0: மதுராந்தகர் பரபரப்பு அடைந்து தீபம் ஏற்றி வைக்கும்படியும் அகிர்புகை போடும்படியும் கட்டளையிட்டார். தீபத்துக்கு முன்னாலும் பின்னாலும் இரண்டு மணைகளும் போடப்பட்டன. மதுராந்தகர் ஒரு மணையில் உட்கார்ந்த பின்னர் அவர்

0: அதற்கெதிரே வந்தியத்தேவனும் உட்கார்ந்தான். கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தான். அவனுடைய வாய் ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. பிறகு அவன் உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கிக் கொண்டு ஆவேசம் வந்தவனைப் போல நடித்தான். வெறியாட்டக்காரனைப் போல அவன் உடல் நடுங்கிற்று. பின்னர் கண்களை அகலத் திறந்தான். எதிரில் இருந்த தீபத்தின் பிழம்பை உற்றுப் பார்க்கலானான். சற்று நேரம் பார்த்துவிட்டு மதுராந்தகத்தேவரை நோக்கி, ஐயா, தங்களைப் பற்றி அலட்சியமாக நான் ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டும். தங்களுடைய யோகம் சாதாரண யோகமல்ல. அங்கே சபையில் உட்கார்ந்து பாட்டு படித்த பிள்ளையின் யோகத்துக்கும் தங்கள் யோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அந்த பிள்ளையின் யோகம் அரசர்களின் ஆதரவினால் ஏற்படும் ராஜயோகம். தங்களுடைய யோகத்தை பற்றி இந்த தீபத்திலே நான் காண்பது, ஆஹா, என்னையே பிரமிக்கச் செய்கிறது என்றான்.
1: அப்படி என்ன காண்கிறாய், சொல் சொல் என்றார் மதுராந்தகர்.
0: ஆஹா, எப்படி சொல்வேன், சொல்வதற்கு வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லையே. கண்ணு

0: விட்டு மதுராந்தகத்தேவரை நோக்கி, ஐயா, தங்களை பற்றி அலட்சியமாக நான் ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டும். தங்களுடைய யோகம் சாதாரண யோகமல்ல. அங்கே சபையில் உட்கார்ந்து பாட்டு படித்த பிள்ளையின் யோகத்துக்கும் தங்கள் யோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அந்த பிள்ளையின் யோகம் அரசர்களின் ஆதரவினால் ஏற்படும் ராஜயோகம். தங்களுடைய யோகத்தை பற்றி இந்த தீபத்திலே நான் காண்பது ஆஹா என்னையே பிரமிக்கச் செய்கிறது என்றான்.
1: அப்படி என்ன காண்கிறாய், சொல் சொல் என்றார் மதுராந்தகர்.
0: ஆஹா, எப்படி சொல்வேன், சொல்வதற்கு வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லையே. கண்ணு கட்டிய தூரம் மணிமுடி தரித்த மன்னர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். மந்திரிகளும் சாமந்தகர்களும் அதிகாரிகளும் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு அப்பால் முடிவில்லாத கடலைப் போல சேனா வீரர்கள் அலைமோதிக்கொண்டு நிற்கிறார்கள். அவர்கள் கையில் பிடித்த வேல்களும் வாள்களும் மார்பில் தரித்த கவசங்களும் ஒளிவீசி கண்ணை பறிக்கின்றன. தூரத்தில் உள்ள மாட மாளிகைகளின் மேல் ஜனங்கள் நின்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கோட்டை கொத்தளங்கள் மீதெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் நிற்கின்றார்கள். அவர்கள் எதேதோ கோஷம் போடுகிறார்கள்.
1: சொல் சொல், மக்கள் என்ன கோஷம் போடுகிறார்கள்?
0: இளவரசே, பல்லாயிரம் மக்களின் கோஷமாகையால் நன்றாக கேட்கவில்லை. சோழ குல தோன்றல் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, மன்னாதி மன்னர் வாழ்க என்றெல்லாம் கோஷிப்பது போல தோன்றுகிறது.
1: அப்புறம் என்ன?
0: மக்கள் திரண்டு கூட்டம் கூட்டமாக முன்னேறி வருகிறார்கள். வேலும் வாளும் பிடித்த வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். சிறிது நேரம் அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கிறது.
1: சரி சரி, கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறது, அதை சொல்.
0: அதைத்தான் நானும் இப்போது பார்க்கப் போகிறேன். கூட்டத்தின் மத்தியில் புலிக்கொடி வானளாவி பறக்கிறது. அதற்கு கீழே மீனக்கொடி, விற்கொடி, பனைக்கொடி, சிங்கக்கொடி, ரிஷபக்கொடி, பன்றிக்கொடி ஆகியவை தாழ்வாக பறக்கின்றன. மயன் மாளிகையைப் போன்ற சபா மண்டபத்தின் நடுவிலே நவரத்ன கச்சிதமான தங்க சிங்காதனம் போடப்பட்டிருக்கிறது. அருகில் ஒரு பீடத்தில் கோடி சூரிய பிரகாசமான வைர வைடூரியங்கள் பதித்த மணிமகுடம் ஒன்று வைத்திருக்கிறது. சிங்காதனத்துக்கு மேலே தன்மதியின் வெண்ணிலாவையொத்த குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்ற குடை விரிந்து கவிந்திருக்கிறது. தேவகன்னியரை போன்ற பெண்கள் கைகளில் வெண்சாமரங்களை வைத்துக் கொண்டு காத்து கிடக்கிறார்கள். பற்பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டு வந்த தண்ணீருடன் பொற்குடங்கள் வரிசையாக வைத்திருக்கின்றன. இளவரசே, பட்டாபிஷேகத்திற்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டன.
1: யாருக்கு பட்டாபிஷேகம், அதை சொல்லப்பனே என்றார் மதுராந்தகர்.
0: இதோ அதுவும் தெரிந்துவிடும். சபா மண்டபத்தின் பிரதான வாசற்கதவு திறக்கிறது. பலவகை கட்டியம் கூறிக்கொண்டு சிலர் உள்ளே வருகிறார்கள். வீர கம்பீர தோற்றமுடைய கிழவர் ஒருவர் வருகிறார். அவருடைய சகோதரர் போல காணப்படும் இன்னொருவர் வருகிறார். அவர்களுக்கு பின்னால் மன்மதனை ஒத்த சுந்தர ரூபமுடைய ராஜகுமாரர் ஒருவர் இதோ வருகிறார்.
1: அது யார், யார்?
0: வந்தியத்தேவன் மதுராந்தகரை மறுமுறை உற்று பார்த்துவிட்டு மீண்டும் தீபத்தை நோக்கினான்.
1: ஐயா, தங்களைப் போலவே அவர் இருக்கிறார்.
0: தங்களைப் போல என்ன, தாங்களேதான். முன்னால் வந்த இருவரும் தங்களை சிம்மாதனத்தை நோக்கி அழைத்துச் செல்லுகிறார்கள். ஜெய விஜயீபவா என்ற கோஷம் சமுத்திர கோஷத்தைப் போல எழுகிறது. தங்கள் மீது 100 கரங்கள் மலர்களையும் மணிகளையும் மஞ்சள் நிற தானியங்களையும் தூவுகின்றன. இதோ தாங்கள் சிங்காதனத்தை நெருங்கிவிட்டீர்கள்.
1: அடடா, என்ன இது, சகுன தடை போல் யார் குறுக்கே வருகிறது? தலைவிரி கோலமாக ஒரு ஸ்திரீ குறுக்கே வந்து தங்களுக்கும் சிம்மாசனத்துக்கும் நடுவில் நிற்கிறாள். வேண்டாம் என்று தங்களை தடை செய்கிறாள். தாங்கள் அந்த ஸ்திரீயை தள்ளுகிறீர்கள்.
0: அடடா, இது என்ன, நல்ல சமயத்தில் இப்படி புகை வந்து மூடிக்கொள்ளுகிறது, ஒன்றுமே தெரியவில்லையே.
1: பார் பார், நன்றாக உற்றுப்பார், அப்புறம் என்ன நடக்கிறது?
0: இளவரசே, மன்னிக்க வேண்டும். பெரும் புகையை படலம் வந்து எல்லாவற்றையும் மறைத்து விட்டது.
1: பார் அப்பனே, பார், அந்த ஸ்திரீ யார் என்றாவது பார். அவளை நீ முன்னும் பார்த்திருக்கிறாயா?
0: இளவரசே, அந்த மாதரசியும் மறைந்து விட்டாள், தாங்களும் மறைந்து விட்டீர்கள். சபை, சிம்மாசனம், கிரீடம் எல்லாம் மறைந்து விட்டன. இந்த அரண்மனையில் மந்திர சக்தி உள்ளவர்கள் யாரோ இருக்க வேண்டும்.
1: வேண்டும் என்றே மந்திரம் போட்டு தடுத்து விட்டதாக காண்கிறது. ஐயோ, என் முகமெல்லாம் பற்றி எரிவது போல் தகிக்கிறதே.
0: இவ்விதம் கூறி வந்தியத்தேவன் தன் கரங்களினால் முகத்தை மூடிக்கொண்டான். அப்படியே சிறிது நேரம் இருந்துவிட்டு கண்களை திறந்து பார்த்தான். மதுராந்தகத்தேவருடைய உடம்பின் நரம்புகளெல்லாம் புடைத்துக் கொண்டிருந்தன. அவருடைய

0: முகத்தில் கோபம் கொதித்துக் கொண்டிருந்தது. கண்கள் எரியும் தணல்களைப் போல பிரகாசித்தன. வந்தியத்தேவனுக்கு சிறிது பயமாகப் போய்விட்டது. இளவரசருடைய ஆசை வெறியை அளவுக்கு அதிகமாக கிளப்பி விட்டு விட்டோமோ என்று பயந்து போனான். மறுபடியும் பார், நன்றாக பார்த்து சொல் என்றார் மதுராந்தகர். இளவரசே, அதில் பயனில்லை. ஒரு தடவை மறைந்த காட்சி மறுபடியும் உடனே வராது, சில நாள் கழித்த பிறகுதான் வரும். தீபத்தை பார்த்து வேண்டுமானால் வேறு ஏதாவது காட்சி தெரிந்தால் சொல்லுகிறேன்.
1: சொல் சொல், என்ன காட்சி புலப்பட்டாலும் சொல்.
0: ஜனங்கள் ஒரே குழப்பமாயிருக்கிறார்கள், துக்கமாயும் கோபமாயும் இருக்கிறார்கள். தூதன் ஒருவன் வந்து அவர்களிடம் ஏதோ செய்தி சொல்கிறான். ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவர் கடலில் மூழ்கிவிட்டதாகச் சொல்லுகிறான். ஐயோ பாவம், அந்த தூதனை ஜனங்கள் அடிக்கப் போகிறார்கள். இளவரசே, அம்மாதிரி ஏதாவது நேர்ந்தால் தாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் மத்தியில் செல்ல வேண்டாம். சென்றாலும் ஜாகிரதையாகச் செல்லுங்கள்.
1: கடலில் மூழ்கியது யார் என்று பெயர் சொல்லவில்லையா?
0: கூச்சலிலும் குழப்பத்திலும் பெயர் காதில் விழவில்லை. அந்த காட்சி மறைந்துவிட்டது. இப்போது கழுத்தில் மண்டை ஓடு மாலைகளை அணிந்த ஒரு பயங்கரமான கூட்டம் என் கண்முன் தெரிகிறது. காபாலிகர்கள் காலாமுகர்கள் போல தோன்றுகிறார்கள். அவர்களில் ஒருவன் கையில் ஒரு பயங்கரமான அரிவாளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிரில் பலிபீடம் ஒன்று இருக்கிறது. இளவரசே, இங்கேயும் ராஜகுமாரர் ஒருவர் வருகிறார். காலாமுகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கும்மாளம் அடிக்கிறார்கள். ஐயோ, தப்பி தவறிக்கூட தாங்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் போக வேண்டாம். இதை கேட்டதும் மதுராந்தகருடைய முகத்தில் வியர்வை துளித்தது. அவர் உடம்பு நடுங்கியது. வந்தியத்தேவன் அதை கவனித்துக் கொண்டான். பின்னர், இளவரசே, மேலே ஒன்றும் எனக்கு தெரியவில்லை, மன்னிக்க வேண்டும். என் தலை சுற்றுகிறது, கண் இருளுகிறது, யாரோ மந்திரம் போட்டு தடை செய்கிறார்கள். இன்னொரு சமயம் இன்னொரு இடத்தில் பார்த்து சொல்லுகிறேனே என்று கூறி தன் தலையை கையால் பிடித்துக் கொண்டான். அச்சமயத்தில் அரண்மனை சேவகன் ஒருவன் வந்து பெரிய மகாராணி செம்பியன் மாதேவி இளவரசரை அழைத்து வரச் சொன்னதாக கூறினான். மதுராந்தகர் தம் உள்ளத்தில் பொங்கிய ஆத்திரத்தை எல்லாம் அன்னையின் மீது கொட்டி விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டார். ஐயா, தலைவலி பொறுக்க முடியவில்லை. அரண்மனைக்கு வெளியே சென்று இந்த நகரை கொஞ்சம் சுற்றி பார்த்து விட்டு வருகிறேனே என்று வந்தியத்தேவன் அவரிடம் கூறி அனுமதி பெற்றுக் கொண்டான். பழையாறை மருத்துவர் மகன் பினாகபாணி பண்டிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரசம் ஏற்பட்டிருந்தது. சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தியடைந்தான். கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றிய பல விஷயங்களை அவனுக்கு கூறினான். அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை. புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு அதை பற்றி யாரிடமாவது பேசத் தோன்றுவது இயல்பு. வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவனிடம் பெண்களிடம் காதல் கொள்வதை பற்றி அபாயங்களை பற்றி பேசலானான். நான் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களை பற்றியும் கூறினான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இளைய பிராட்டியை உடனடியாக சந்திச்சு உண்மையை அறிவிச்சிடணும். இந்த முனைப்புல வந்தியத்தேவன், தாயா, செம்பியன் மாதேவி பழையாறைக்கு வர சொல்லி இருக்காங்க. வேண்டா வெறுப்பா? மதுராந்தகர், வெவ்வேறு மனநிலைகளிலே இருந்தாலும் பரஸ்பர உதவி தேவைப்படுது. கோட்டைக்குள்ள தடங்கள் இல்லாம போக மதுராந்தகரின் உதவி தேவை. வல்லவரையனுக்கு தனக்கு நேரக்கூடிய அபாயம் என்னன்னு தெரிஞ்சிக்க தன்னை சக்கரவர்த்தி இன்னும் உடனே இளவரசி என்னும் அழைச்ச அந்த வாலிபன் தேவை மதுராந்தக தேவருக்கு. ஆக ரெண்டு பேரும் கோட்டைக்குள்ள போயிட்டாங்க. பழையாறை நகருக்குள்ள திறந்த பல்லக்கில் இருந்த அந்த நம்பியை சுத்தி ஜனக்கூட்டத்தை பார்த்ததும் அபாயத்தை பத்தின கவலையை மறந்துட்டார் மாப்பிள்ள தேவர். இப்ப பொறாம தலை தூக்குது. இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வரான் வந்தியத்தேவன். சபை கூடுறதுக்கு முன்னாலேயும் சபை கலைஞ்ச அப்புறமும் சிரம பரிகாரம் செய்துவிட்டு வரும்படி சொன்னாங்க அந்த மூதாட்டி. மதுராந்தகர் எந்த சிரமமும் படலதான். ஆனா தாய்ப்பாசம் இதையெல்லாம் ஆராயுமா? நீ நிமித்தக்காரனா? கோட்டை வாசல்ல இப்படி கேட்டார் மதுராந்தகர். இல்லையா, அது என் தொழில் இல்லை. ஆனா நடந்ததையும் இனி நடக்க போவதையும் சொல்லுவேன். இப்படி பதில் சொல்லலாம் வந்தியத்தேவர். இப்ப சபை கலைஞ்சதும் நிமித்தக்கார என்ன யோசனை கேட்டதும், ஒண்ணுமில்ல, நான் நிமித்தக்காரனா இருப்பதை விட சபையில பார்த்த பிள்ளைய போல நாலு பதிகங்களை கத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு உபசாரம் மரியாதை நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு எரிச்சலை தூண்டி விடுறான். இக அரப்பிள்ள சில தொடர்கள் அஷ்டாங்க யோகம், யோக நிலை.

0: எட்டு பிரிவுகள். யமம் தள்ளுபவை, நியமம் கொள்ளுபவை, ஆசனம் இருக்கை, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, பிரத்யாகாரம் ஆற்றலை ஒருமுகப்படுத்துறது, தாரணை ஆற்றல்களுக்கு வலுவூட்டுவது, தியானம் மனத்தை ஒருமுகப்படுத்துவது, சமாதி பேரின்பம் துய்ப்பது, குண்டலினி உடலுக்குள்ள உறங்கும் ஜீவசக்திய இப்படி குறிப்பிடுவாங்க. சுபாசுபங்கள் நன்மை தீமைகள், சுப அசுப இந்த ரெண்டின் சேர்க்கை வடமொழி புணர்ச்சி இலக்கண விதிப்படி அமையும். நிலைமொழி சுப, இதன் ஈட்டில் இருக்கிற ஆ வருமொழி முதல்ல அசுப, இதன் முதல்ல இருக்கிற ஆ இணைஞ்சு ஆ தோன்றும், அதாவது நெடில். இந்த புணர்ச்சி சவர்ண தீர்க்க சந்தி எனப்படுகிறது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு. ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். ஆலாப் ராஜு பாடிய பாடல் படம் வந்தான் வென்றான்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை 6:40 மனதில் நின்று போய் நிகழ்ச்சியில் கேட்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினேயுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின்

0: அந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைப்படத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பை கே பாக்யராஜ் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். சிறப்பான கதை அமைப்பு, திரைக்கதை உள்ளிட்டவற்றால் நீண்டகாலம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திரைப்படங்களை உருவாக்கியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கே பாக்யராஜின் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரைப்பட உலகின் முன்னோடி இயக்குநரும் சிறந்த நடிகரும் தனித்துவமான திரைக்கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை மையமாக கொண்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரையை பதித்தவர் கே பாக்யராஜ் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரையுலகில் தலைசிறந்த இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 3.12 கிலோமீட்டர்

0: உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கத்தை ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காட்டில் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக் பெல் தோம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை தொடர்கிறது. மதுபாலகிருஷ்ணன் குரலில் அபியும் நானும் திரைப்பட பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

அடுத்ததாக ஒழிக்க வருவது மதுபாலகிருஷ்ணன் ஹரிணி குரலில் ராமன் தேடிய சீத்தை திரைப்பட பாடல்.

0: தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள்.
2: பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. பிஎஸ்என்எல் எனப்படும் பாரத் சஞ்சார் நிகாம் நிறுவனத்தில் காலியாக உள்ள ஜூனியர் டெலிகம்யூனிகேஷன் அலுவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. பணியிடங்கள் கர்நாடகம், மகாராஷ்டிரா, கேரளம், மத்திய பிரதேசம், சென்னை, தமிழகம், ஒடிசா போன்ற மாநிலங்களில் மொத்தமாக 100 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான கல்வி தகுதிகள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட டெலிகம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் என்ஜினியரிங் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 20 முதல் 30 வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி ஓபிசி பிரிவினருக்கு வயது வரம்பில் 3 எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். இப்பணியிடங்களுக்கு கணினி வழி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் மற்றும் ஓபிசி பிரிவினர் ₹2,000 செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளுக்கு ₹1,000 விண்ணப்ப கட்டணமாக இணையதளம் மூலமாக செலுத்த வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி https://bsnlregistration.com externalexam.bsnl.co.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 3 ஆகும். இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எல்லைப்புற சாலைகள் அமைப்பான பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் காலியாக உள்ள 899 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் ஆபரேட்டர், கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரீஷியன், டிராஃப்ட்

0: வாட்ச்மேன் மற்றும் ஹிந்தி டைப்பிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு காலி பணியிடங்கள் இவற்றில் அடங்கும். மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி. எல்லைப்புற சாலைகள் அமைப்பு துறை வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு விண்ணப்பதார்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பணிக்கு தொடர்பான பிரிவில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டிராப்ட்ஸ்மேன் பணிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் 2 வருட அனுபவம் இருக்க வேண்டும். ஹிந்தி டைப்பிஸ்ட் பணிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஹிந்தியில் தட்டச்சு வேகம் நிமிடத்திற்கு 30 வார்த்தைகளுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் பிரிவுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பொறியியல் சார்ந்த ஸ்டோர் கீப்பிங் பற்றிய அனுபவ அறிவு உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். எலக்ட்ரீஷியன் பதவிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் எலக்ட்ரீஷியன் தொடர்பான ஐடிஐ சான்றிதழுடன் 1 வருட அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 27 வயது வரை இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் இருக்க வேண்டும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, மருத்துவ பரிசோதனை, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் SC/ST பிரிவினர், முன்னாள் படைவீரர்கள் ஆகியோருக்கு கட்டணமில்லை. மற்ற பிரிவினர் ₹50 விண்ணப்ப கட்டணமாக இணையதளம் மூலமாக செலுத்த வேண்டும். தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள அனைத்து ஆவணங்களுடன் ஜூலை 4ஆம் தேதிக்குள் தபால் மூலம் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான https://bro.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் மற்றும் தேவையான அனைத்து ஆவணங்களையும் தபால் மூலமாக அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க முகவரி கமாண்டன்ட் GREE சென்டர், DIGHI கேம்ப், புனே 411015. இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரியை மீண்டும் அறிவிக்கிறோம். https://bro.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 4ஆம் தேதியாகும்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி. திரைகானம் திரைப்பட பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். முதலில் தர்மசீலன் திரைப்படத்தில் அருண்மொழி மின்மினி பாடிய பாடல்.

0: எங்க முதலாளி திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலோடு திரைகானம் நிறைவடைகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் உலக பாரம்பரிய சின்னமான யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டையில் உள்ள பூங்காவில் சர்வதேச யோகாசன தினம் கொண்டாடப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் யோகாசனம் செய்தனர். தொல்லியல் துறை மற்றும் இந்திய அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற இந்த யோகாசன நிகழ்வில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் தொல்லியல் துறை ஊழியர்கள், அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த யோகாசன பயிற்சியில் உடல் நலம் குறித்து, பேணி காப்பதற்கான குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மேலும் தியான பயிற்சியும் அளிக்கப்பட்டது. லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி மணிமொழி தலைமையில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் கலந்து கொண்டு மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் பயனாளிகளுக்கு காசோலைகளும் வழங்கப்பட்டன. இதில் பேசிய முதன்மை நீதிபதி, மக்கள் நீதிமன்றம் மூலம் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்ததாக தெரிவித்தார். வழக்குகள் விரைவாக முடிக்கப்படுவதும் குறைந்த செலவு ஆகுவதும் இதன் முக்கியமான நோக்கமாகும். இது ஏழை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். விபத்து வழக்கு, குடும்ப நல வழக்கு, காப்பீடு வழக்கு, கொடுக்கல் வாங்கல் வழக்கு உள்ளிட்டவை விரைவாக முடிக்கப்படுகின்றது. குடும்ப நல வழக்குகளை சுமூகமாக தீர்வு காண வழக்கறிஞர்களும் வழக்காளிகளும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து 1 மாத காலத்தில் மட்டும் மக்கள் நீதிமன்றம் மூலம் 1800 வழக்குகள் தீர்வு காணப்பட்டு அதற்காக ₹20 கோடி இத்தீர்வு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார். மேலும் 13 அமர்வுகளும் 1070 வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதற்கான தீர்வுகளும் விரைவில் காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் சமயபுர மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாரித்தார். ஏராளமான மக்கள் தொடர்ந்து தரிசனம் செய்தனர். இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணம் பகுதியில் சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மரக்காணம் ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்களிடம் நேரடியாக கோரிக்கை மனுக்களை

0: கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில், மரக்காணத்தின் முக்கிய வாழ்வாதார தொழிலான மீன்பிடி தொழில் மேம்படுத்துவதற்காக மீன்பிடி துறைமுகம் கட்டித்தர வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக வைத்துள்ளனர். இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிப்படை வசதிகளான சாலை வசதி, வீட்டு வசதி உள்ளிட்டவைகளும் செய்து தரப்படும் என்றும், வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கான மனுக்களை பெற்றுக் கொண்டார். முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத்தொகை உள்ளிட்டவர்கள் விடுபட்டவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி தொடக்கத்தில் முன்னிட்டு கல்வியாண்டிற்கான விலையில்லா புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடைகள் மற்றும் புத்தக பைகளை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் 317,250 புத்தகங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து பள்ளிகளிலும் பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களுக்கு தேவையான குறிப்பேடு, புத்தக பைகள், பென்சில் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். இதனை மாணவர்கள் பெற்றுக்கொண்டு முழு ஆர்வத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார்.

0: 150 புத்தகங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து பள்ளிகளிலும் பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களுக்கு தேவையான குறிப்பேடு, புத்தக பைகள், பென்சில் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். இதனை மாணவர்கள் பெற்றுக்கொண்டு முழு ஆர்வத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார். போதைப்பொருள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச யோகா தின விழாவில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை குடும்பத்தினர், நண்பர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப்பொருள்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றை தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப்பொருள் பழக்கத்தில் உள்ளவர்களை மீட்டெடுப்புக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு ஆணையம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு மதுவிலக்கு ஆயத்துறை சார்பில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி மற்றும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் தொடர்ந்து அவர் கையெழுத்து இயக்கங்களையும் நடத்தினார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு விழுப்புரம் நகரை சுற்றி மாரத்தான் ஓட்டத்தில் ஓடினர். இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர், மனுக்களாகவும் வழங்கினர். பிரதம மந்திரி காப்பீட்டுத் தொகை பல்வேறு கிராமங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், தற்பொழுது மழைக்காலம் நெருங்கி வருவதால் அனைத்து ஏரிகள் மற்றும் வாய்க்கால்களில் தூர்வார வேண்டும் என்றும் அவர்கள் குறைகளை மனுக்களாக தெரிவித்தனர். மேலும் அனைத்து விற்பனை கூடங்களிலும் நெல் மணிகள் நனையாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், புதிய கிடங்குகள் கட்ட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அதிகாரிகளுக்கு இதனை அக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார்.
1: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் ஜி சுரேஷ். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஏற்றுமதியில் 50% மேல் இத்துறையின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார். தொழில் முனைவோர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து தரமான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, இத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு செயலிகள் வாயிலாக கார் பதிவு செய்வதன் மூலம் ஓட்டுநர்கள் செயலி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டம் மூலம் ஓட்டுநர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல

0: பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் வினாத்தாள் வெளியானதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒத்திவைக்கப்பட்ட ஆசிரியர் தகுதித் தேர்வு தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் ஐஎன்எஸ் சுதர்ஷினி அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தையும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன விழாவை ஒட்டி மேரிலாண்ட் பால்டிமோரில் நடைபெறவுள்ள இந்திய கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வெர்ஜீனியாவில் நடைபெற்ற விழாவிலும் ஐஎன்எஸ் சுதர்ஷினி கலந்து கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து அமெரிக்காவின் நார்ஃபோக் வரை 5 மாதம் பயணித்து இது அங்கு சென்றடைந்தது. வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் ஐஎன்எஸ் உதயகிரி, கவரத்தி, சக்தி தாய்லாந்தின் சட்டாஹிப் துறைமுகத்துக்கு சென்றடைந்தன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாய்லாந்துடன் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல்கள் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு கடற்படையினர் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்த பயணம் வழிவகை செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு உள்துறை செயலர் ஷபானா மெஹமூத், மனித உரிமை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு குடியேறுபவர்களை கண்டறிந்து தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இந்த புதிய சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் குடியேற்றம் செய்தவர்கள் பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் அந்நாட்டில் வசிக்க வழிவகை செய்யப்படும். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள சாலைக்கு தமது பெயரை சூட்டியதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகே உள்ள சாலைக்கு தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு பாட்டி விக்ரமார்கா மல்லு டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டுக்கு 110 கோடி டாலர் அவசர நிதியுதவி அளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருள் உரம் விலை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் உலக வங்கி இந்த நிதியுதவியை வழங்குகிறது. உர இறக்குமதிக்காக 30 கோடி டாலரும் அவசர செலவினங்களுக்காக 71 கோடி டாலரும் வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷில் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நிதியுதவி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை இது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் தென்பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருந்தது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டின் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1000

0: 200 அதிகரித்துள்ளது. இந்த தொற்றால் 321 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த தொற்றிலிருந்து 148 பேர் குணமடைந்ததாகவும் 419 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாகவும் உலக நாடுகள் உதவியளிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2 இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நாளை அதிகாலை 2:30 இங்கிலாந்து பனாமாவையும் குரேஷியா கானாவையும் எதிர்கொள்கின்றன. நாளை அதிகாலை 5 நடைபெறும் ஆட்டங்களில் போர்ச்சுக்கல் கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தான் காங்கோவையும் எதிர்கொள்கின்றன. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2 ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே வெற்றி பெற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துச்சா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணை பட்டம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2 இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:15 ஆகாஷ்வாணி. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு

பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களை பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்களை இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 18 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகளில் அளவுக்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும்போது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். மக்கிய தென்னை நார் கழிவின் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை மக்கிய தென்னை நார் கழிவுகள் அதிகப்படுத்துகின்றது. களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக மாற்றுகின்றது. மண் துகள்

பொருட்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மட்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துகிறது. அமோனியமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதிலுள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டருக்கு 5 டன் என்ற அளவில் இடலாம். விதைப்பதற்கு முன் அடி உரமாக பயன்படுத்தலாம். நாற்று கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நார்க்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழவரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்தளவு 1 மரத்துக்கு 5 கிலோ போதுமானது. தரிசு மற்றும் வறண்ட நிலத்திற்கேற்ற வேம்புவின் பயன்களை அறிந்து கொள்ளலாம். இம்மரமானது விதை மூலம் பயிர் செய்யப்படுகிறது. இதற்காக விதைகளை தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து தாய்ப்பாத்தியில் விதைக்க வேண்டும். 6 மாத நாற்றுக்கள் நடுவதற்கு ஏற்றதாகும். அவற்றை 3x3 மீட்டர் முதல் 5x5 மீட்டர் இடைவெளியில் 1x1 அடி குழியில் நட வேண்டும். வேம்பு நட்ட 6 அல்லது 7 ஆண்டுகளில் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். மண் வளத்துக்கேற்ப வேம்பு 8 முதல் 100 ஆண்டுகள் வரை சீரான மகசூலை தரும். 8 வயதுக்கும் மேற்பட்ட வேப்ப மரத்திலிருந்து சராசரியாக வருடத்திற்கு 350 கிலோகிராம் தழையை பெறலாம். வேம்பின் தழைகளை பசுந்தழை உரமாக பயிர் சாகுபடியில் பயன்படுத்தலாம். இம்மரங்களிலிருந்து சுமார் 12 டன் கொட்டையை பெறலாம். பருப்பில் 49% எண்ணெயும் தோலுடன் சேர்ந்த விதையில் 23% எண்ணெயும் கிடைக்கிறது. 3% வேப்ப எண்ணெய் கரைசலை பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். விறகாக மரம் 1க்கு 400 கிலோ கிடைக்கும். இதன் பருப்பினை 5% கரைசலாக பயிர் பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொடர்கிறது.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள், உரை, மெல்லிசை, தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்த உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம். செல்லப்பாண்டியன் அவர்கள்.
1: கறவை மாடுகளில் அவற்றின் மரபு பண்புகள் மற்றும் சிறந்த பராமரிப்பு முறைகள் கொடுப்பது மட்டுமன்றி அவற்றுக்கு அளிக்கப்படும் தீவனத்தின் அளவு மற்றும் தரம் ஆகியவற்றை பொறுத்தே அவற்றின் பால் உற்பத்தி அமையும். பால் உற்பத்தியில் மொத்த செலவில் 62 முதல் 65% தீவனத்திற்காகவே செலவிடப்படுகிறது. எனவே பால் உற்பத்தியில் தீவன பராமரிப்பின் பங்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். தற்போது கலப்பின பெருக்கத்தால் அதிகமாக பால் உற்பத்தி செய்யக்கூடிய கறவை மாடுகள் நம்மிடம் உள்ளன. அவற்றிற்கு முறையான தீவன பராமரிப்பு அளிப்பதன் மூலம் அவற்றின் பால் உற்பத்தியை 20 முதல் 25% வரை அதிகரிக்க இயலும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை மட்டுமன்றி அவற்றின் இனப்பெருக்க திறனின் மேம்பாடு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியின் உயர்வு ஆகியவற்றிற்கும் தீவனம் மிகவும் முக்கியமாக

இருக்கிறது. கறவை மாடு வளர்ப்போரிடம் தற்போது அவர்கள் கடைபிடிக்கும் தீவன முறைகள் என்னவென்று பார்த்தால், பொதுவாக ஒன்றிரண்டு மாடு வைத்து வளர்ப்போர் முழு நேர மேய்ச்சல் முறையை பின்பற்றுகின்றனர். அதாவது தினசரி 8 முதல் 10 மணி நேரம் மேய்ச்சலில் மாடுகள் பராமரிக்கப்படுகின்றன. ஒரு சில கறவை மாடு வளர்ப்போர் மேய்ச்சலுடன் சிறிது கூடுதலாக பசுந்தீவனத்தை அளித்து வருகின்றனர். இன்னும் சிலர் மேய்ச்சலுடன் உலர் தீவனம் மற்றும் சிறிது வேளாண் கழிவுகளையும் அளித்து பராமரித்து வருகின்றனர். இன்னும் ஒரு சிலர் மேய்ச்சலுடன் கூட உலர் தீவனம், வேளாண் கழிவுகள் மற்றும் அவர்களிடம் கிடைக்கக்கூடிய ஒரு சில அடர் தீவன பொருட்களை தீவனமாக கொடுத்து பராமரித்து வருகின்றனர். ஆனால் பண்ணை முறையில் கறவை மாடுகளை வைத்து பராமரிக்கும் போது மேய்ச்சல் முறையில் வளர்ப்பது இயலாது இருப்பதால் கொட்டிலேயே அவற்றை வைத்து பராமரித்து அவற்றுக்கு தேவையான பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் அடர் தீவன பொருட்களை கொடுத்து பராமரித்து வருகின்றனர். மேய்ச்சல் முறை என்பது தரிசு நிலம், வரப்போரம், குளக்கரை, சாலையோரம், காடு சார்ந்த இடம், அறுவடையான நிலம் போன்றவற்றில் கிடைக்கக்கூடிய மீதமுள்ள வேளாண் கழிவுகளே ஆகும். மொத்த நிலப்பரப்பில் 7.2% தான் மேய்ச்சல் தரையாக பராமரிக்கப்படுகிறது. அதிலும் தொடர்ச்சியான மேய்ச்சல் செய்வதால் பொருட்களின் தரம் குறைந்து ஊட்டச்சத்துக்களின் அளவு மிகவும் குறைந்து காணப்படுகிறது. மேய்ச்சல் தற்போது தரமான மேய்ச்சலாக காணப்படுவதில்லை. அது மட்டுமல்ல, இவ்வாறு பராமரிக்கப்படும் மேய்ச்சல் நிலத்தின் தரத்தை பாதுகாப்பதற்கும் எவ்வித முயற்சியும் எடுக்கப்படவில்லை. ஆகவே வருடத்தில் 4 முதல் 5 மாதங்கள் வரைதான் ஓரளவு தரமான மேய்ச்சல் மாடுகளுக்கு கிடைக்கிறது. மீதி காலத்தில் மேய்ச்சல் மூலம் பால் உற்பத்திக்கு போதிய அளவுகளில் சத்துக்கள் கிடைப்பதில்லை. எனினும் மேய்ச்சல் முறையில் 1-2 மாடுகள் வைத்து பராமரிக்கும் போது உற்பத்தி செலவு மிகவும் குறைவாக இருக்கிறது. அவ்வாறு குறைந்த எண்ணிக்கையில் மாடு வளர்க்கும் போது மேய்ச்சல் மூலம் பராமரிப்பதுதான் சிறந்த முறையாக இருக்கிறது. ஆனால் பண்ணை முறையில் மிக அதிக எண்ணிக்கையில் மாடுகளை வைத்து வளர்க்கும் போது அவற்றிற்கு தேவையான தீவனத்தை உற்பத்தி செய்தோ அல்லது வெளியிலே கொள்முதல் செய்தோ வேண்டிய அளவுகளில் தினசரி கொடுக்க வேண்டும். இவ்வாறு கறவை மாடுகளுக்கு அளிக்க வேண்டிய தீவனங்கள் 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாவது பசுந்தீவனம், 2வது உலர் தீவனம், 3வது அடர் தீவனம் அல்லது கலப்பு தீவனம் என சொல்லப்படுகிற தீவனம். பசுந்தீவனம் என்பது பரப்பு புல், கலைப்பொருட்கள், செடி கொடிகள், பயிரிட்டு விளக்கக்கூடிய பசுந்தீவன பயிர்கள், மர இலை தலைகள் ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த பசுந்தீவன வகைகளிலே நீர்ச்சத்து அதிகமாக காணப்படுகிறது, உலர் பொருள் மிகவும் குறைவாக உள்ளது, நார்ச்சத்து மிகுந்து இருக்கிறது, வைட்டமின் ஏ என்ற சத்து மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. பயிர் வகை பசுந்தீவனத்தில் குறிப்பாக புரதம், சுண்ணாம்பு தாது உப்பு சத்து அதிகமாக உள்ளது. பொதுவாக மாடுகள் விரும்பி உண்ணும் வகையில் மனமுள்ளதாகவும் பசுமையாகவும் உள்ளது, சுவையுள்ளதாகவும் இருக்கிறது. மேலும் மலம் இலக்கியாகவும் இந்த பசுந்தீவனம் செயல்படுகிறது. பயிரிட்டு வளர்க்கக்கூடிய பசுந்தீவன பயிர்கள் என்னவென்று பார்த்தால், அவற்றில் மிக முக்கியமானவை தானிய வகை பசுந்தீவன பயிர்கள். அதிலேயே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தீவன சோளம் CoFS 29 மற்றும் CoFS 31 ரகங்கள் பயிரிட்டு வளர்ப்பதற்கு மிகவும் ஏற்ற தானிய வகை பயிர்கள் ஆகும். அவற்றுடன் தீவன மக்காச்சோளம் அதாவது ஆப்பிரிக்கன் டால் என்கிற வகை மிகவும் சிறந்த ஒரு தானிய வகை பசுந்தீவன பயிராகும். மேலும் வீரிய ஒட்டுப்புல் வகைகள் சிறந்த பசுந்தீவன பயிர்களாக பயன்படுகின்றன. அவற்றில் குறிப்பிட்டு சொல்வதற்கு CO4, CO5 என்ற ரகங்களில் உள்ள கம்பு நேப்பியர் புல் மிகவும் ஏற்றதாகும். இவ்வகையான கம்பு நேப்பியர் கலப்பு புல்லை 1 ஏக்கரில் பயிர் செய்தால் அன்றாடம் 200 கிலோ என்ற அளவிலே பசுந்தீவனம் கிடைக்க வல்லது. இதன் மூலம் 10 கறவை மாடுகளுக்கு தேவையான அன்றாட பசுந்தீவன தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் புல் வகைகளாக கினியா புல், எருமை புல், ரோட்ஸ் புல், கொழுக்கட்டை புல், சிக்னல் புல், அருகம்புல், ஊசிப்புல் போன்ற பல்வகை புல் வகைகளை பயிரிட்டுக் கொள்ளலாம். பயிர் வகை தீவன பயிர்கள் சத்து மிகுந்தவை. அவற்றுள் காராமணி, குதிரை மசால், பெர்சீம், கொத்தவரை, வேலு மசால், முயல் மசால், சங்குப்பூ, கலப்பகோனியம், கொள்ளுப்பயிறு என்பவை குறிப்பிடத்தக்கவை. அவற்றுள் மிகவும் நமது இடத்திற்கு ஏற்றதாக உள்ளது வேலு மசால் என்ற பயிர் வகை தீவன பயிர். இந்த பயிரை 1 ஏக்கரில் பயிர் செய்தால் தினசரி 50 கிலோ என்ற அளவிற்கு பயிரிடம் அறுவடை செய்ய இயலும். இவை 10 மாடுகளுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யும். மேலும் தீவன மரங்களாக சூபாபுல், அகத்தி, கிளைடிசிடியா, மல்பரி, வேம்பு போன்ற மரங்களையும் நாம் கறவை மாடுகளின் தீவனத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். பசுந்தீவனம் மட்டுமின்றி உலர் தீவனத்தையும் கறவை மாடுகளுக்கு நாம் கண்டிப்பாக தினசரிக்கு அளிக்க வேண்டும். அவற்றுள் நெல் வைக்கோல், நாற்று சோளம், சோளத்தட்டை, உலர்ந்த துவரை செடி, பருத்தி செடி, கடலை கொடி, கரும்பு தொகை போன்றவை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த உலர் தீவனங்களில் சத்துக்கள் மிகவும் குறைவாக காணப்படுகிறது, மாடுகள் விரும்பி உண்ணுவதும் இல்லை. எனினும் இவை நார்ச்சத்து மிகுதியாக இருப்பதால் வயிறு நிறைவை அளிக்கிறது. இவை பெருமளவில் விவசாயிகளிடம் கிடைப்பதால் அவற்றை முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றால், இந்த உலர் தீவனத்தை

மாடுகள் விரும்பி உண்ண செய்வதற்கு உப்பு கரைசலை அந்த உலர்தீவனத்தின் மேல் தெளித்து மற்றும் 1% மொலாசஸ் கரைசலையும் தெளித்தால் அவற்றை மாடுகள் விரும்பி உண்ணுகின்றன. அது மட்டுமின்றி இந்த உலர்தீவன வகைகளான நாத்து சோளம், சோளத்தட்டை போன்றவற்றை சிறு சிறு துண்டுகளாக்கி பசுந்தீவனத்துடன் கலந்து அளித்தால் கறவை மாடுகள் அவற்றை விரும்பி உண்ணுகின்றன. இந்த பசுந்தீவனம் மற்றும் உலர்தீவனம் மட்டுமின்றி கறவை மாடுகளுக்கு தினசரி அதிகமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வல்ல அடர்தீவனத்தையும் சேர்த்துக் கொள்வது நல்லது. அடர்தீவனம் என்பது ஒரு கலப்பு தீவன வகையாகும். செறிவூட்டப்பட்ட தீவனம் சத்துக்கள் மிகுந்ததாக காணப்படுகிறது. அதாவது குறைந்தது 16% புரதம் மற்றும் 70% எரிசக்தி கொண்ட தீவனமாக அமைய வேண்டும். அடர்தீவனம் என்பது பல்வேறு தீவன பொருட்களை கொண்டு செய்யப்படுவதால் நிறைந்த மற்றும் சமச்சீரான அளவுகளில் எல்லாவை சத்துக்களையும் கொண்டிருக்கும். உடல் பராமரிப்பு, துரித உடல் வளர்ச்சி, பால் உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்துக்கு தேவையான சத்துக்களை அளிக்க வல்லதாக இருக்கிறது. இனப்பெருக்கத்துக்கு தேவையான தாது உப்புகளான பாஸ்பரஸ், தாமிரம் போன்றவை தினசரி போதிய அளவுகளில் அடர்தீவனம் அளிப்பதால் கிடைக்கின்றன. நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான சத்துக்களும் இத்தீவனத்தின் மூலம் கிடைக்கிறது. எந்தெந்த பொருட்களை கொண்டு நாம் அடர்தீவனம் செய்ய முடியும்? அடர்தீவன பொருட்கள் மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு, அரிசி குருணை போன்ற தானிய வகைகள், பருத்தி கொட்டை பின்னாக்கு, கடலை பின்னாக்கு, எள் பின்னாக்கு, தேங்காய் பின்னாக்கு, சூரியகாந்தி பின்னாக்கு போன்ற பின்னாக்கு வகைகள், கோதுமை தவிடு மற்றும் அரிசி தவிடு, பருப்பு ஆலை கழிவு, புளியங்கொட்டை மாவு, மரவள்ளிக்கிழங்கு மாவு, மரவள்ளிக்கிழங்கு திப்பி போன்ற வேளாண் உபப்பொருட்கள் மற்றும் சர்க்கரை ஆலை கழிவான மொலாசஸ் ஆகியவற்றை கொண்டு அவற்றை சரி விகிதத்தில் கலந்து கொண்டு அடர்தீவனத்தை தயாரிக்கலாம். இது போக தனியார் கம்பெனிகள் மூலம் கொடுக்கப்படுகிற கலப்பு தீவனங்களையும் வாங்கி நம் கறவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். அவர் அடர்தீவனை கலவை செய்வதற்கு வேண்டிய தீவன பொருட்கள் மக்காச்சோளம் 15-20% வரை சேர்த்து கொள்ள வேண்டும். சோளம், கம்பு அல்லது அரிசி குருணை ஆகிய ஒவ்வொன்றும் தனித்தனியாகவோ அல்ல அவ்வளவும் இணைந்தோ 10-20% வரை சேர்த்துக் கொள்ளலாம். கடலை பின்னாக்கு, எள் பின்னாக்கு போன்ற பின்னாக்கு வகைகளை 20-30% வரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். பருத்தி கொட்டை பின்னாக்கு கிடைத்தால் அவற்றை 10% வரை சேர்த்துக் கொள்ளலாம். கோதுமை தவிடு, அரிசி தவிடு போன்றவற்றை 35% வரை சேர்த்துக் கொள்ளலாம். பருப்பு நொய்னு சொல்லக்கூடிய பருப்பு ஆலை கழிவு 15-20% வரை சேர்த்துக் கொள்ளலாம். சர்க்கரை ஆலை கழிவான மொலாசஸை 10% வரை சேர்த்துக் கொள்ளலாம். இவற்றெல்லாம் அரைத்து கலந்து ஒரு கலவையாக செய்து கொண்டு அவற்றுடன் தாது உப்பு கலவை 1%, சாதாரண சாப்பாட்டு உப்பு 1% போன்றவற்றை கலந்து அடர்தீவன கலவை செய்து கொள்ளலாம். முதலாவதாக கன்றுகளுக்கு எவ்வாறு தீவனம் அளிப்பது? கன்றுகளுக்கு முதல் 3 நாட்களுக்கு சீம்பால் தான் அவசியம். பின்னர் பால் தான் மிக முக்கியமான பொருளாக அமைகிறது. 15 நாட்கள் முதல் கன்று தீவனம் அளிக்கலாம். பின்னர் 3 வார வயது முதல் பசுந்தீவனத்தை பழக்கப்படுத்தி 6 மாத வயதில் பாலை முழுமையாக மறக்கடிக்கப்பட்டு பசுந்தீவனம் மற்றும் கலப்பு தீவனம் மட்டுமே அளித்து வளர்க்க வேண்டும். இவ்வாறு 6 மாத வயதிலே கன்றுகளுக்கு தினசரி 1/2 கிலோ என்ற அளவிலே அடர்தீவனமும், 5-10 கிலோ என்ற அளவில் பசுந்தீவனமும் கொடுக்கலாம். 6-12 மாதம் வரை உள்ள கன்றுகளுக்கு தினசரி 1.5 கிலோ அடர்தீவனம், 10-15 கிலோ பசுந்தீவனத்தை தினசரி உணவாக அளிக்க வேண்டும். சினை மாடுகளுக்கு தினசரி அடர்தீவனம் 2 கிலோ மற்றும் பசுந்தீவனம் 20-25 கிலோ, கூடவே உலர்தீவனமாக 5 கிலோ என்ற அளவிலே அளிக்கலாம். பால் உற்பத்தி செய்யும் மாடுகளுக்கு, அதாவது தினசரி 5 லிட்டர் வரை கறக்கும் கறவை மாடுகளுக்கு தினசரி அடர்தீவனம் 2 கிலோ, பசுந்தீவனம் 20-25 கிலோ, உலர்தீவனம் 5 கிலோ என்ற அளவிலே தினசரி அளிக்க வேண்டும். அவ்வாறு பால் உற்பத்தி 10 லிட்டர் வரை வரும்போது அடர்தீவன அளவை அதிகரித்துக் கொண்டு 3.5 கிலோ என்ற அளவிலும், பசுந்தீவனத்தை 30 கிலோ என்ற அளவிலும், உலர்தீவனத்தை 5 கிலோ என்ற அளவிலும் கொடுக்க வேண்டும். மிகவும் அதிகமான பால் உற்பத்தியாக 15 லிட்டர் வரை கறக்கும் மாடுகளுக்கு தினசரி 5.5 கிலோ வரை அடர்தீவனத்தை அளிக்கலாம். 35 கிலோ வரை பசுந்தீவனத்தை அளிக்கலாம். 5 கிலோ உலர்தீவனம் அளிக்கப்பட வேண்டும். வெற்று மாடுகள், அதாவது சினையும் இல்லாமல் பாலும் இல்லாமல் இருக்கும் வெற்று மாடுகளுக்கு உடல் பராமரிப்புக்கு தினசரி 1 கிலோ அடர்தீவனம், 15 கிலோ பசுந்தீவனம், 10 கிலோ என்ற உலர்தீவனத்தை அளித்து பராமரிக்க வேண்டும். இவ்வாறு கறவை மாடுகளுக்கு தீவனம் அளிக்கும் போது அவற்றுடன் கூடுதலாக தாது உப்புகளையும் அளிக்க வேண்டும். தாது உப்புகளின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு, அதாவது கறவை மாடுகளுக்கு சுண்ணாம்பு, பாஸ்பரஸ், மெக்னீசியம், சல்ஃபர், இரும்பு, தாமிரம், துத்தநாகம் போன்ற கனிமங்கள் உடல் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும், பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும், இனப்பெருக்க திறனை மேம்படுத்துவதற்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவற்றிற்கும் இன்றியமையாதவை. எனவே இத்தகைய தாது உப்புகளை தினசரி தீவனத்துடன் தேவையான அளவுகளில் அளிக்க வேண்டும். தேவையான எல்லா கனிமங்களும் அடங்கிய ஒரு தாது உப்பு கலவையை கலப்பு தீவனத்திலேயே, அதாவது அடர்தீவன கலவையிலேயே 1-2% வரை சேர்த்து அளிக்கலாம். அதிக பால் உற்பத்தி திறன் கொண்ட மாடுகளுக்கு கூடுதல் தேவையினை கருத்தில் கொண்டு தாது உப்பு கலவையை தினசரி 50-100 கிராம் என்ற அளவில் தீவனத்திற்கு கூடுதலாக தனியாகவோ அல்லது தீவனத்துடன் கலந்தோ அளிக்க வேண்டும். இவ்வாறு அன்றாட

அன்றாடம் கரைமணல்களுக்கு தேவையான அளவுகளில் பசுந்தீவனம், உலர் தீவனம், கலப்பு தீவனத்துடன் தாதுப்புகள் அளித்து வந்தால் கறவை மாடுகள் பால் உற்பத்தியில் மிகவும் சிறந்து விளங்கும், இனப்பெருக்க திறன் மேம்படும் மற்றும் உடல் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவையும் சிறப்பாக காணப்படும். இவ்வாறு தீவனங்களை அளிப்பது மட்டுமன்றி தினசரி கறவை மாடுகளுக்கு அவற்றுக்கு தேவையான குடிநீரையும் அளிக்க வேண்டும். சுத்தமான குடிநீர் தேவைப்படும் போதெல்லாம் அளிக்கப்பட வேண்டும். பொதுவாக வளர்ந்த மாடுகளுக்கு நாள் ஒன்றிற்கு 30 முதல் 50 லிட்டர் வரை, கறவை மாட்டிற்கு 60 முதல் 100 லிட்டர் வரை, சினை மாட்டிற்கு 40 முதல் 60 லிட்டர் வரை, கன்றுகளுக்கு 5 முதல் 15 லிட்டர் வரை, எருதுகளுக்கு 40 முதல் 60 லிட்டர் வரை குடிநீர் தினசரி தேவைப்படும். சினை மாடுகளுக்கு அவை உற்பத்தி செய்யும் அளவிற்கு ஏற்றவாறு, அதாவது ஒவ்வொரு லிட்டர் பால் உற்பத்திக்கும் 3 முதல் 5 லிட்டர் வரை கூடுதலாக குடிநீர் தேவைப்படும். ஒரு கறவை மாட்டு பண்ணையிலே கடைபிடிக்க வேண்டிய தீவனமளிக்கும் முறைகள் என்னவென்று பார்த்தால், மொத்தமாக கொடுக்கக்கூடிய பசுந்தீவன அளவிலே, அதாவது ஒரு மாட்டிற்கு 30 கிலோ பசுந்தீவனம் அளிக்கிறோம் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டால், 1/3 பயிர் வகை தீவன பயிர்களை அளிக்க வேண்டும். பயிர் வகை தீவன பயிர்கள் புரதச்சத்து மிகுந்தவை, சுண்ணாம்பு சத்து அளிக்க வல்லவை, எனவே அவற்றை நிச்சயமாக பசுந்தீவனத்தில் கூடுதலாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். 30 கிலோ பசுந்தீவனம் அளித்தால் 10 கிலோ வரை பயிர் வகை தீவன பயிர்களை அளிக்க வேண்டும். பசுந்தீவனத்தையும் உலர் தீவனத்தையும் தீவன நறுக்கி மூலமாக துண்டுகளாக்கி அளித்தால் விரயத்தை தவிர்க்கலாம். ஏனெனில் மாடுகள் முழு தண்டாக கொடுக்கும் போது புல் வகைகளை விரயம் செய்வதுண்டு, இலைகளை மட்டும் தின்று கொண்டு தண்டு பகுதியை விரயம் செய்துவிடும். எனவே அவற்றை தவிர்ப்பதற்காக அந்த பசுந்தீவனத்தையும் உலர் தீவனத்தையுமே சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். பயிர் வகை தீவன பயிர்கள் அதிகமாக அளித்தால், அதாவது 50% வரை அதிகரித்து அளித்தால், அடர்த்தீவனம் அதாவது தினசரி கொடுக்க வேண்டிய கலப்பு தீவனத்தின் அளவை குறைத்துக் கொள்ளலாம். அதாவது நீங்க தினசரி கொடுக்கக்கூடிய பசுந்தீவனத்திலே கூடுதலாக பயிர் வகை தீவன பயிரை 5 கிலோ அளவில் அதிகரித்து கொடுத்தீர்களானால் 1 கிலோ வரை அடர்த்தீவன அளவை குறைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு செய்யும் போது பால் உற்பத்தி செலவு கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. கறவை மாடு கொடுக்கப்படுகிற அடர்த்தீவனத்தை காலை மாலை என்று இரு வேளையாக பிரித்து கொண்டு, குறிப்பாக பால் கறப்பதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னதாக சிறிது நீர் சேர்த்து பிசைந்து அளிக்க வேண்டும். இவ்வாறு அளிப்பதால் அந்த அடர்த்தீவனம் முழுமையாக கறவை மாட்டுக்கு பயன்படுகிறது. அதன் மூலம் சத்துக்கள் வெளிப்பட்டு பால் உற்பத்திக்கு மிகவும் உதவிகரமாக அமைகிறது. கறவை மாடுகளுக்கு மாவு தீவனத்தை விட குச்சி தீவனமாக அந்த அடர்த்தீவனத்தை மாற்றி கொடுப்பது சிறந்த முறையாகும். குச்சி தீவனம் கொடுக்கும் போது பண்ணைகள் தூசி பரவுவதில்லை. குச்சி தீவனத்தில் முழுமையான சத்துக்கள் அடங்கியுள்ளது. சேமிப்பை வைப்பதற்கும் மிகவும் எளிதாக இருக்கிறது. மிகவும் விரும்பி கறவை மாடுகள் உண்ணுகின்றன. எனவே குச்சி தீவனம் சிறந்ததாக கருதப்படுகிறது. மேலும் கறவை மாடு பண்ணைகளில் ஒரே மாதிரியான உணவு முறையை பின்பற்ற வேண்டும். அடிக்கடி தீவனங்களையும் தீவனம் கொடுக்கும் நேரத்தையும் மாற்றக்கூடாது. இவ்வாறு மாற்றுவதனால் செரிமானம் பாதிக்கப்படும். அதாவது மாடுகள் அதை உண்டு செரிமானம் செய்துதான் சத்துக்களை பெற்றுக் கொள்கின்றன. அந்த சத்துக்களை பெற்றுக் கொண்டால்தான் தினசரி பால் உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். எனவே இவ்வாறு மாற்றி மாற்றி செய்வதால் செரிமானம் பாதிக்கப்பட்டு பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மீண்டும் இந்த தீவனங்களை சரியாக கொடுக்க ஆரம்பித்தால் செரிமானம் பாதிப்பை சரி பண்ணலாம். ஆனால் அவை 1 வாரம் முதல் 10 நாட்கள் வரை நேரம் எடுத்துக்கொள்ளும். இதுவரை கூறிய அறிவியல் பூர்வமான தீவிரப்பினை கையாண்டு கறவை மாடு வளர்ப்போர் தங்கள் கறவை மாடுகளை வளர்த்தால் பால் உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் காண இயலும். மேலும் இத்தகைய தீவனங்கள் போக தற்போது கறவை மாட்டு பண்ணைகள் பெரும் எண்ணிக்கையில் கறவை மாடுகளை வைத்து வளர்ப்பதால் புதிய வகை தீவனங்களையும் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், முழு தீவனம் என்ற ஒரு புதிய வகை தீவனம் கறவை மாடுகளுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கிறது. முழு தீவனம் என்பது பசுந்தீவனம், புலர் தீவனம், கலப்பு தீவனம் என்று தனித்தனியே இல்லாமல் இந்த மூன்றையும் ஒரு சேர கலந்து ஒரே தீவனமாக அளிப்பது முழு தீவனமாகும். பசுந்தீவனத்தை நன்கு உலர வைத்து புலர் தீவனமாக்கி அதோடு சேர்த்து கலப்பு தீவனத்தையும் 1% சேர்த்து அரைத்து முழுமையான ஒரு தீவனமாக அதை மாவாகவோ அல்லது குச்சி தீவனமாக மாற்றியோ கட்டிகளாக மாற்றியோ முழு தீவனமாக கறவை மாடுகளுக்கு அளிக்கலாம். இவ்வாறு கறவை மாடுகளுக்கு அளிப்பதால் பண்ணையில் வேலை செய்யும் திறன் அதிகரிக்கிறது. அதாவது வேலையாட்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதிகமான எண்ணிக்கையிலே தீவன பராமரிப்பு செய்ய முடியும். அது மட்டுமல்ல, முழு தீவனத்திலே ஒரு கட்டி அல்லது ஒரு சிறிய அளவு குச்சி தீவனத்தை உண்டாலேயே இந்த கறவை மாடுகளுக்கு அன்றைக்கு வேண்டிய தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைத்து விடுகிறது. அதாவது 1-5 லிட்டர் பால் உற்பத்தி செய்யும் மாடுகளுக்கு தினசரி 2 கிலோ அல்லது 3 கிலோ அளவிலே முழு தீவனம் கொடுத்தாலே போதுமான தீவன சத்துக்கள் கிடைத்து விடுகின்றன. இது போக இப்போது கறவை மாடு வளர்ப்போர் சேமித்து வைத்த தீவனங்களையும் அன்றாட தீவனமாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், ஊறுகாய்ப்புல் மற்றும் உலர்புல் போன்றவை சேமித்து வைத்த தீவனங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவை. ஊறுகாய்ப்புல் என்பது சைலேஜ் என்று வழங்கப்படுகிறது. உலர் புல் என்பது ஹே என்று ஆங்கிலத்தில் வழங்கப்படுகிறது. புல் வகைகளை அறுவடை செய்து சேமித்து வைத்து அவற்றை கெட்டுப்போகாமல் பராமரித்து பின்னாட்களிலே

0: சுதந்திரமாக பயன்படுத்துவது தான் சைலேஜ் முறையாகும். இது போக தற்போது தீவனப்பயிர் சாகுபடிக்கு வசதி இல்லாத நிலம் இல்லாத விவசாயிகளும் கறவை மாடுகளை மிகவும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் வளர்க்கும் போது அவர்களுக்கு நீரியல் பசுந்தீவம் என்பது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்லக்கூடிய மண் தேவையில்லாத ஒரு பசுந்தீவன உற்பத்தி முறையை கையாண்டு வெறும் நீர் மட்டுமே பாய்ச்சி பசுந்தீவனம் உற்பத்தி செய்யும் போது குறைந்த நாட்களிலேயே நல்ல சத்தான பசுந்தீவனம் கிடைத்து விடுகிறது. குறைந்த இடத்திலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்ய இயலும். நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி பசுந்தீவனம் உற்பத்தி செய்வதற்கு இடமில்லாதவர்கள் வசதி இல்லாதவர்கள் இந்த முறையை பின்பற்றி பசுந்தீவனம் உற்பத்தி செய்யலாம். இதிலே மக்காச்சோளம் சோளம் போன்ற பயிர்கள் மிகவும் ஏற்றவையா இருக்கின்றன. இவ்வாறான அறிவியல் பூர்வமான தீவன மேலாண்மை முறைகளை கையாண்டால் கறவை மாடுகளுக்கு சிறந்த பால் உற்பத்தியை ஏற்படுத்தி அதிக லாபம் ஈட்ட இயலும் என்பது நிச்சயம்.
1: இதுவரை கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள். தொடர்வது மெல்லிசை.

0: தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, பூவை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பூவை பத்தி என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படித்தானே யோசிக்கிறீங்க? பூவுக்கு 7 பருவங்கள் இருக்குதான், அது உங்களுக்கு தெரியுமா? என்னது பூவுக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். தமிழ் இலக்கிய மரபுபடி பெண்களுக்கு தான் 7 பருவங்கள் உள்ளது போல, அதாவது பெண்களுக்கு வந்து பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, இதே மாதிரி 7 பருவங்கள் இருக்கு. அதே மாதிரி பூக்களுக்கும் 7 பருவங்கள் இருக்குதான். அவை என்னென்னு பார்ப்போமா? நம்ம வந்து சாதாரணமாக பூன்னு தான் சொல்றோம். நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு பூ மலர்ந்து வாடும் வர 7 பெயர்கள் அதற்கு வச்சிருக்காங்களாம். இப்ப முதல்ல வந்து அரும்பு. இது வந்து செடியில மிக சிறிய ஒரு ஊசி முனையளவு தோன்றும். இதுதான் பூவோட முதல் பருவமா. அதற்கு அடுத்த பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொட்டு. இது வந்து அந்த அரும்பு சற்று பெரியதாகி, ஆனா அதுல வந்து இதழ் விரியாமல் அப்படியே மூடி இருக்கும், இததான் மொட்டுன்னு சொல்றோம். அடுத்து வந்து முளை. இது வந்து மொட்டு லேசாக விரிய தொடங்கி உள்ளிருந்து நறுமணம் மெதுவாக வெளியே வரும் நேரம்தான். அதற்கு அடுத்த பருவம் தான் மலர். இதழ்கள் முழுமையாக விரிந்து பின் தான் இத பூன்னு சொல்றோம். இந்த நிலை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த நிலைதான். அதற்கு அடுத்தால உள்ள பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா அலர். இது பூ நன்றாக மலர்ந்து அதன் இதழ்கள் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி வளர்ந்து தனது முழு அழகையும் அப்படி காட்டக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் 6வது பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா வி. இது பூவின் அழகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி வாடி செடியிலிருந்து கீழே விழ தொடங்கும் நிலைதான். அதுக்கு அடுத்து கடைசியாக உள்ள பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மல். பூ வந்து முழுவதுமாக காய்ந்து சுருங்கி வாடிவிடும் கடைசி நிலைதான் இது. என்ன, பூவோட 7 பருவங்களையும் தெரிந்து கொண்டோமா? இனிமே பூவை பார்த்தா பூதானே அப்படின்னு யோசிக்காதீங்க, அதோட ஒவ்வொரு பருவத்தையும் நினைச்சு பாருங்க. நம்ம அடுத்ததா தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, பயிர் கழிவுகளை உரமாக மாற்றும் முறையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். விவசாயிகள் நிலங்களில் பயிர் அறுவடை மேற்கொள்ளும் போது அறுவடை போக மீதமுள்ள பயிர் கழிவுகளான நெல் வைக்கோல், மக்காச்சோள தட்டை, சோளத்தட்டை, பருத்தி செடி போன்ற தேவையற்ற பகுதிகள் பயிர் கழிவுகள் என சொல்றோம். இவற்றை வந்து வயல்ல வந்து நம்ம எரிப்பதற்கு பதிலாக இதனை இயற்கை உரமாகவோ அல்லது மதிப்புமிக்க பொருளாகவோ மாற்றுவது சிறந்தது. நெல் வைக்கோல், சோளம், கம்பு மற்றும் மக்காச்சோள தட்டை போன்ற தானிய கழிவுகளும், பருத்தி செடிகள் மற்றும் கரும்பு தோகை போன்ற பணப்பயிர் கழிவுகள் மற்றும் நிலக்கடலை தோல், தேங்காய் நாறு, மரவட்டை கழிவுகள் போன்ற பிற பயிர் கழிவுகளிலிருந்து இயற்கை உரம், கால்நடை தீவனம், மதிப்பு கூட்டுதல் மூலம் பல முறைகள் இதுல இருக்குதான். பயிர் கழிவுகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சாணம் மற்றும் மாட்டின் சிறுநீருடன் கலந்து 3 முதல் 4 மாதங்கள் அது அப்படியே நிழல்ல மக்க செய்வதன் மூலம் சிறந்த உரம் தயாரிக்க முடியுமா? மேலும் மண்புலம் உரம் தயாரிக்கவும் காளான்கள் வளர்க்கவும் பயன்படுத்தலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோள தாள்கள் கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுதாம். பயிர் கழிவுகளை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் மண் வளம் மேம்படுவதுடன் காற்று மாசும் தடுக்கப்படுகிறது. பயிர் கழிவுகள் மக்கி உரமாவதல் மண்ணிற்கு தேவையான தலைமணி, சாம்பல் சத்துக்கள் இயற்கையாகவே கிடைக்கிறதாம். மண் புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து மண் பொலபொலப்பாகும். இதனால் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து பணத்தை சேமிக்க முடியும். சோளம், கம்பு மற்றும் நெல் கழிவுகள் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாக பயன்படுகிறது. பயிர் கழிவுகளை வயலில் வைத்து எரிப்பது தடுத்து நிறுத்தப்படுவதால் புகை மற்றும் காற்று மாசு ஏற்படுவது முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது. காற்றில் கரியமில வாயு கலப்பது குறைந்து சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செசல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செசல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செசல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செசல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக பங்கேற்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்று கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்கியராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள்

0: மாவட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மாணிக்கம் தாக்கூருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அவரது பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா பெலே தாம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மானை வென்றார். ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்வினி கார்படே வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:20. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். முதலில் உன்னிமேனன் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல், படம் மிஸ்டர் ரோமியோ.

பிரியம் திரைப்படத்தில் ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு. நேரம் 8:27. பூவை உனக்காக திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் சுஜாதா பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP

0: தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
1: நேரம் 8:39. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எம். குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் கே பாடிய பாடல்

0: வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
0: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
0: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
0: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேர்கள் திரைக்கணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அகல் விளக்கு திரைப்படத்திற்காக KG யேசுதாஸ், SP சைலஜா பாடிய பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து

0: அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைக்காலத்தில் தொடர்ந்து அழியாத கோலங்கள் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுசீலா பாடிய பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தின் நிறைவாக வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல் ரோசாப்பூ ரவிக்கிக்காரி திரைப்படத்திற்காக

பதினோரு மணி, ஆகாஷ்வாணி. தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 68%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 10:55 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00 ஒலிபரப்பாகும். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சுழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 4, தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 13 பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைக்காணம், தொடர்ந்து முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:20-8:30 திரைக்காணம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா, நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்சி முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீஷன் அவர்கள், 9:00 இசை பெட்டகம் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாட்டு, டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்கள் உடன் பாடியுள்ளார், நேத்தி ஸ்ரீராம சர்மா அவர்கள் வயலின், எல்ல வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சியை 100.1 FM கோல்டிலும் கேட்கலாம். 10:02 முத்துச்சிதறல், 10:55 மன் கி பாத், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எஸ் சாயி ரக்ஷித் அவர்களின் வயலின் இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும், 1:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம், யோகா பயிற்சியாளர் எல் செல்வரத்தி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 2:15 திரைகாணம், 2:40 இசை பயிற்சி, ஜோதி சுரூபினி என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், கண்ட இயக்கத்தாலும் ஜோதி சுரூபினி ராகம், ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம் எஸ் ஹீரன்மயி. 2:55 வானிலை, 3:00 விடுமுறை விருப்பம், 4:00 தப்பி ஓடாத தங்கமே நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள், நடித்துள்ளவர்கள் கல்யாண்ஜி, ஏ கே ஹுசைன், நாஞ்சல் பி ரேவதி, பி லக்ஷ்மி, டி சுமதி ஸ்ரீ, எஸ் டி பத்மஸ்ரீ, கோபு பாபு ஆகியோர், அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 5:00 குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் விஸ்வநாதபுரம் தனபால் நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 5:30 கிராமிய தென்றல், மதுரை மாவட்டம் திருமங்கலம் பி கருப்பையா குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்கள், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஆயங்கரன் அவர்கள், மொபைல் ஆப்பில் 6:40 மனதில் நின்றவை, தரைவழி ஒலிபரப்பில் லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டி நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். மாலை 6:30 101.4 FM ரெயின்போவிலும்

0: and Lebanon signed a US-brokered framework for Israeli withdrawal and restoring Lebanese state authority. In the FIFA World Cup, Panama will take on England in Group L match at East Rutherford in US tonight. In another Group A fixture, Croatia will face Ghana at Philadelphia in US. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களை 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவத் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.